விஸ்வபுக் விபுஹு சத்கர்த்தா சத்கிருத சாதுர்ஜன்புர் நாராயணோ நரஹ அசங்கேயோ பிரமேயாத்மா விசிஷ்ட சிஷ்ட கிருச்சுசிஹி சித்தார்த்த சித்த சங்கல்ப

நேரம் 5:51. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து வாணி ஜெயராம் குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 5:53:48. எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 13 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 20 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 4 தேதி சனிக்கிழமை. ரெயின்போ எஃப்எம் 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.

0: வாளை போல வெளிப்படத் தோன்றும் பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவுடையவர் போல வெளியில் காட்டிக்கொண்டு உள்ளே பகையை கொண்டிருப்பவரை கண்டு அஞ்ச வேண்டும். குறள் எண் 882 அதிகாரம் உட்பகை.
1: வாள் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்வோல் பகைவர் தொடர்பு.
0: வாளை போல வெளிப்படத் தோன்றும் பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவுடையவர் போல வெளியில் காட்டிக்கொண்டு உள்ளே பகையை கொண்டிருப்பவரை கண்டு அஞ்ச வேண்டும். குறள் எண் 882 அதிகாரம் உட்பகை.

மனையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் 1.5 வயது குழந்தை பார்வையை இழந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது. ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். ஈரான் நாட்டின் முன்னாள் உச்ச தலைவர் அயத்துல்லா சையத் அலி கமேனியின் இறுதி சடங்கில் அரசின் சார்பில் பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அட்டா அஸ்னைன் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா ஆகியோர் பங்கேற்றனர். கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. நேற்று டெலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்தியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் உள்ள பண்டா அரசு மருத்துவ

இனிய காலை வணக்கம் மக்களே, புத்தம் புதிய நாளை புன்னகையோடு வரவேற்கலாமா? காலை தென்றல் மனதை வருட சின்ன சின்ன சந்தோஷங்கள் உங்கள் இல்லம் தேடி வர, இன்றைய நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் என்ற மனநிறைவான வாழ்த்துக்களுடன் உங்களை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மனதிற்கு இதம் தரும் பாடல்கள், நம்பிக்கை தரும் எண்ணங்கள், நாள் முழுவதும் புத்துணர்ச்சி தரும் அழகான தருணங்களுடன் அடுத்த சில மணி நேரம் உங்களுடன் நான் உங்கள் ஆர்ஜே வினாஸ்.

பக்தி நேரம். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக

0: நேரம் 6:31. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி நேரம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளாா்.

0: நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ஆர்கனைசர் வார இதழின் 80வது ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், அவசர நிலை காலத்தின்போது இந்த இதழ் துணிச்சலாக செயல்பட்டதை நினைவு கூர்ந்தார். துடிப்புள்ள ஜனநாயகத்திற்கு பொறுப்பான ஊடகங்களின் செயல்பாடு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகம் செழிக்க வேண்டும் என்றால் பத்திரிகைகள் அச்சமின்றி கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மக்கள் மத்தியில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை ஊக்குவிப்பதில் ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்றும் அவர் கூறினார். ஊடகங்கள் உயரிய தார்மீக நெறிகளுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். ஒருநாள் பயணமாக மாநிலத்திற்கு செல்லும் பிரதமர் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். 480 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாகும். இதனைத் தொடர்ந்து பலோத்ராவில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சி திட்டங்கள் பிரதமர் அடிக்கல் நாட்டுள்ளார். நாட்டின் முதல் பசுமை எரிசக்தி சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ ரசாயன வளாகத்தையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஜெய்ப்பூரில் 13,000 கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு கட்சிகளிலிருந்து தவிகாவில் இணைபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்குகள் இருந்தால் விசாரணை தொடரும் என்று கூறினார். ஊழல் மற்றும் முறைகேடு தொடர்பான வழக்குகளில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதில் சட்டமீறல் ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார். பிளாஸ்டிக் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதில் பொதுமக்களின் பங்களிப்பு மிக அவசியம் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் கூறியுள்ளார். மயிலாப்பூரில் நேற்று நடைபெற்ற பிளாஸ்டிக் பைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தி தூக்கி எறியப்படுவதால் மண் வளமும் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணி பைகளை பயன்படுத்துவதை அனைவரும் அன்றாட பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று வழிகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஏற்கனவே உள்ள நடைமுறையில் சில இடர்பாடுகள் களையப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்கள் 15 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் உட்பிரிவு அல்லாத இடங்களில் தானியங்கி முறையில் பெருவாரியான பட்டாக்கள் மாறுதல் செய்யப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நேற்று சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் மற்றும் அதிகாரிகளுடன் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுடன் அவர்களது கோரிக்கை தொடர்பாக ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளின் கோரிக்கைகள் சேர்க்கப்படும் என்றும், இது தொடர்பாக விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் சங்கங்களுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். இந்த

சோதனையில் கணக்கில் வராத 58 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆன்லைன் பண பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்களும் சிக்கியதாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தெரிவித்தனர். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அரசு சேவைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்ற விதிமுறை இருந்தாலும் சில அலுவலகங்களில் பல்வேறு சேவைகளுக்கு லஞ்சம் கேட்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் கண்ணி வெடிகளை அகற்றும் பணியில் சிறப்பு கப்பலை பிரான்ஸ் ஈடுபடுத்தியுள்ளது. பாலஸ்தீன மறுசீரமைப்பு பணியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்று இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் திரு அப்துல்லா அபு ஷாவேஸ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் மூன்றாவது குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இன்றும் நாளையும் மூத்த குடிமக்களுக்கு இல்லங்களுக்கே சென்று பொது விநியோகப் பொருட்கள் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நம்ம அரசு வாட்ஸ்அப் தளத்தை மேம்படுத்துவது தொடர்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் முன்னணி சமூக வலைதள நிறுவனங்களுடன் நேற்று தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கடல்மங்கலம் கிராமத்தில் உள்ள வேணுகோபால சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நேற்று நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய அவர், புதிய வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிப்பதில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது என்றும் அவர் கூறினார். இதன் காரணமாகவே செஸ் போட்டியில் பல உலக சாம்பியன்கள் தமிழகத்தில் இருந்து உருவாகி வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். செஸ் விளையாட்டில் சாதனை படைக்க பல நாடுகள் பெருமளவில் முதலீடு செய்து வருவதாகவும் அமெரிக்கா, சீனா, உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் சர்வதேச போட்டிகளில் வலுவான வீரர்களுடன் களமிறங்கியுள்ளதால் இந்திய வீரர்களும் சவாலை சந்திக்க தங்களை மேலும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு விஸ்வநாத் ஆனந்த் கேட்டுக்கொண்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப்வர்தே அணியை வென்றது. நேற்று டலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜியாவை வீழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றி அமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ள வெங்கட்ராமனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். தினமும் ஒருவேளை அல்லது ரெண்டு வேளை குளிக்கும் பழக்கம் நம்மகிட்ட இருக்கு. குளித்து குடின்னு ஒரு பொன்மொழி இருக்கு. குளிப்பது என்பது நமது உடலை சுத்தபத்தமா வச்சுக்கிறதுக்காகவும் ஒரு புத்துணர்ச்சி பெறுவதற்காகவும் தாங்கிறத நாம எல்லாரும் அறிவோம். ஆனால் நம்மில் பலரும் எதற்காக குளிக்கிறோம் என்பதை தெரிஞ்சுக்காமலேயே கடமைக்கு அல்லது கடனுக்குன்னு இந்த வேலையை செய்கிறாங்க.

குளிப்பது என்பது அழுக்கு போகவா? நிச்சயம் அது மட்டும் கிடையாதான். சரி, பிறகு எதற்காக குளிக்கிறோம்னு ஒரு கேள்வி கேட்பீங்களே. குளியல் என்றால் குளிர் வித்தல்னு பொருளாம். குளிர் வித்தலே மருவி குளியல் ஆயிடுச்சு. மனித இனத்துக்கு வரக்கூடிய நோய்கள்ல 75% நோய்களுக்கு காரணமே அதிகப்படியான உடல் வெப்பம்தான். இரவுல தூங்கி காலையில எழும்போது நமது உடலில் வெப்ப கழிவுகள் தேங்கி இருக்குமா? காலை எழுந்ததும் இந்த வெப்ப கழிவை உடலில் இருந்து

0: எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், சனி நீராடுறோம், நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோமே அப்ப மட்டும்தான் வெந்நீரை பயன்படுத்தணுமா, மற்ற நேரங்கள்ல குளிர்ந்த நீரைத்தான் உபயோகிக்கணுமா? குளிர்ந்த நீரையும் அப்படியே மொண்டு தலைக்கு ஊற்ற கூடாதுங்கிறாங்க. தண்ணிய முதல்ல காலில் தான் ஊத்தணுமா, பிறகு முழங்கால், இடுப்பு, நெஞ்சு பகுதி, இறுதியா தலை. ஏன் இப்படி காலில இருந்து தான் ஆரம்பிக்கணும்? காலில இருந்து ஊத்தினாத்தான் வெப்பம் கீழிருந்து மேல் எழும்பி கண் காது வழியா வெளியேறுமா. நேரடியா தலையில ஊத்தினா வெப்பம் கீழ் நோக்கி போய் வெளியேற முடியாம உடம்புக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்குமா. நமது முன்னோர்கள் எப்படி எங்க குளிப்பாங்க தெரியுமா? அந்த காலத்திலலாம் கிணத்தாங்கரை, ஏரி, குளம், ஆத்துல தான் குளிப்பாங்க. குளத்துல படிகள் இருக்கும், ஒவ்வொரு படியா இறங்குவாங்க. காலில் இருந்து மேல் நோக்கி குளிரும், வெப்பம் கீழிருந்து மேல் எழும்பி இறுதியில் தலை முங்கும் போது கண் காது வழியே வெப்ப கழிவு வெளியேறிடும். குளத்துல இறங்கும் போது பெரியவர்கள் குளிக்கிறதுக்கு முன்னால உச்சந்தலைக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து தீர்த்த மாதிரி தெளிச்சிட்டு தான் இறங்குவாங்க. இது ஏன்? உச்சந்தலைக்கு அதிக சூடு ஏறக்கூடாது, சிரசு எப்பவும் குளிர்ச்சியா இருக்கணும். அதனால தான் உச்சியில கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டா குளத்துல இறங்கும் போது கீழிருந்து மேலாக எழும் வெப்பம் சிரசை தாக்காமல் காது வழியாக வெளியேறிடும்.
1: வெங்கட்ராமனையா,
0: முன்னோர்களின் ஒவ்வொரு செயலுக்கும் ஓர் அர்த்தம் உண்டுங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா? குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஈரத்துணியோடு இருப்பது நல்லது. பித்தம் நீங்கி பிராணவாயு அதிகரித்தால் அனைத்து நோய்களும் ஓடியே போயிடும்னு ஒரு நம்பிக்கை. புத்தி பேதலிப்பு கூட சரியாயிடும்ங்கிறாங்க. குளிக்க மிக உகந்த நேரம் சூரிய உதயத்துக்கு முன்னால. குளிக்க மிகச் சிறந்த நீர் பச்சை தண்ணீர். குளித்தல் என்பது குளிர்வித்தல்னு நாம புரிஞ்சுக்கணும். உடம்பை குளிர்விக்கணும். அழுக்கை நீக்குவது மட்டுமல்ல, இயற்கை கொடுத்த இந்த உடல் மீது நமக்கு அக்கறை இருந்தால் மாற்றிக்கொள்ளணும். எதையும் ஒரு முறை வரையோடு செய்யணும். ஏனோதானோன்னு ஒரு வேலையை செய்யக்கூடாது. சுத்தம் தான் சுகம் தரும், சுத்தம் தான் சோறும் போடும் என்பதை மறந்துடாதீங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

சொல்லிட்டு ஒரே ஒரு க்வெஸ்சன் வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அது என்ன கேள்வி அப்படின்றத நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். அண்ட் நம்ம இந்த ஒரு பாட்டை வந்து கேட்டுட்டு என்ன கேள்வி அப்படின்றத ரிவீல் பண்ணலாம். ஸோ நம்ம கேட்க போகிற பாட்டு, நம்ம நிகழ்ச்சியினுடைய ஃபஸ்ட்டு சாங் வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்துக்காக வந்துட்டு இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட்டின் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இல்லாமல் இசவதுல்ல

வணக்கம் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்றது நான் உங்க ஆர்ஜிபினா. ஸோ இந்த சாட்டர்டே மார்னிங் வந்து அப்படியே வந்து ஒரு ஹாப்பியா எந்துவா அப்படியே வந்து சூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் நான் உங்க எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன். நான் உங்க ஆர்ஜிபினாஸ் வந்தாச்சு, 7:01 ஆயாச்சு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்குள்ள எஸ் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் ஆஸ் யூஷுவல்மா உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல்லாம் வந்து வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மூளையை வந்து கொஞ்சோண்டு அப்படியே சாட்டர்டே ஆனாலும் பரவாயில்ல லைட்டாக வந்து அப்படியே வந்து வேலை பார்க்க வைக்கலாம்.

அனிருத் ரவிச்சந்திரன் அவர்களோட வாய்ஸ்லயும் மியூசிக்லயும் சூப்பரான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்துக்காக. நான் வந்து ஒரு ஃபேஸ்புக் கேள்வி ஒன்று கேட்டிருக்கேங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 தோஹா டைமண்ட் லீக் போட்டியில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டி, அதாவது ஜாவ்லின் த்ரோ இருக்கு இல்லையா, ஸோ அந்த நிகழ்வில் வந்து வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இந்த கேள்வியை வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போனீங்கன்னா அப்படியே அழகாக இருக்குங்க நான் போட்ட போஸ்ட்டு. அந்த போஸ்ட்டு கீழே உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக தாராளமாக அனுப்பலாம். ஸோ இதுவரைக்கும் நம்மளுடைய எஃப்எம் பேஜுக்கு நீங்கள் போனது

அப்படின்னா டைப் பண்ணிக்கோங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை உடனே போங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே டிங் அந்த பட்டனை தட்டினீங்க அப்படின்னா நான் போட்ட போஸ்ட்டை அப்படியே உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்கும். ஸோ ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட்டாக தெரிவிக்கலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக டிராகன் திரைப்படத்துக்காக போடலாம் திவே இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட்யூன் மக்களை. இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுள்ள

7:09 ஆயாச்சு. ஸோ சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஸோ வணக்கம் சரி நிகழ்ச்சியில் அப்படியே வந்து செம்மையா ஜாலியாக சூப்பராக அப்படியே வந்து நம்ம நிகழ்ச்சி போயிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த அழகழகான பாட்டெல்லாம் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் வந்து சென்னை எஃப்எம் ரெயின்போ 91.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அந்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2026 தோஹா டைமண்ட் லீக் போட்டியில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் ஜாவ்லிங் த்ரோ நிகழ்வில் வந்து யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ ஆன்சர் தெரியும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளுடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு போயிட்டு அங்கே நான் போட்டிருக்க போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்டாக உங்களுடைய பதில்களை நீங்கள் தெரிவிக்கலாம். எஸ், இந்த சாட்டர்டே அதுவுமா வந்து என்னடா பிளானிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டு 1888 பிளானை வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் வந்து ஏதாவது ஒரே ஒரு பிளான் மட்டும்தான், சரி எதுக்கு இவளுக்கு நம்மளும் வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பாவம் பார்க்கும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் போட்ட பிளானில் அட்லீஸ்ட் ஒரு பிளான் ஆச்சு வந்து உங்களுக்கு பாவம் பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, நம்ம எல்லாருக்கும் வந்து அடுத்ததாக டியூ திரைப்படத்துக்காக பாடலாந்தி வைக்கேட்டு ஸ்டேட்யூன் மக்களே.

ஏஆர் ரஹ்மான் தி அவர்களுடைய வாய்ஸ்ல, விவேக் அவர்களுடைய வரிகள்ல, ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில சாங் கேட்டு முடிச்சாச்சே. காதலிக்க நேரமில்லை திரைப்படத்துக்காக 7:19 ஆயாச்சு. ஸோ சூப்பராக சமயம் வந்து வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் பாட்டெல்லாம் கேட்டுன்னு இருக்கும். எனதே மாதிரி நான் கேட்டிருந்த ஃபேஸ்புக் கேள்விக்கு நிறைய பேர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, வெரி குட் மார்னிங் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து ஃபோட்டோவில் எனக்கு டீ, காஃபி, வடை இதெல்லாம் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி. ஸோ யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்துலாம், அள்ளிநகரம்லேருந்து எஸ் மகாதேவன், ரேவதி, ராஜன், பாபு, அன்புராணி, ராஜமாணிக்கம், கோபி, மணலி பெரிய சேக்காட்லேருந்து ஜெயக்குமார், அதுக்கப்புறம் வரதராஜன், அதுக்கப்புறம் வரதகுமார், வீரதுரை, சிவா, அருண், ஜீவா, விஎஸ்ஆர், நரேஷ்குமார், வைஷு, மதுரை சோ, சண்முகசுந்தரம், குடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன், ரங்கராஜன், அடையாளப்பட்ட ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, புவனகிரியிலேருந்து சுமதி, பாபு, தமிழிசை, அஸ்வினி, நாகராஜ், இவங்க வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து அப்படியே வந்து ஆன்சர் எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே வராங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சரியான ஆன்சர் தான் சொல்லியிருக்கீங்க. சூப்பருங்க, செம்ம. உங்களுக்கும் வந்து பதில் தெரியும், இன்னும் மெசேஜ் அனுப்பாமல் இருக்கீங்க, இன்னும் வந்து ஃபேஸ்புக் பக்கமே போகாமல் இருக்கீங்க அப்படின்னா வந்து சும்மா அப்படியே உங்களுடைய ஆன்சரை வந்து அள்ளி தெரியலாம். நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. நான் போட்டிருக்க போஸ்ட்டு கீழே கமெண்டாக நீங்கள் உங்களுடைய பதில்களை தெரிவிக்கலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டு இருக்கேன். அந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன் மக்கள்.

சுபாஷினி, தனுஷ், ஜிமி பிரகாஷ் இவர்களுடைய சூப்பரான காம்போல அப்படியே வந்து ஒரு சமையான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்துக்காக. சோ நேரம் சில 7:24 ஆயாச்சு. ஃபேஸ்புக்கில் வந்து நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்கேன் மக்களே. 2026 தோஹா டைமண்ட் லீக் போட்டியில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் ஜாவ்லிங் த்ரோவில் வந்து யார் வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ ஆன்சர் தெரியும் அப்படின்னா, ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, போங்க, போய் உங்கள் மொபைல் எடுங்க, அதில் ஃபேஸ்புக் எடுங்க, அதில் வந்து நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்னுடைய பேர் வந்து அப்படி மேலே தெரியும். ஆமாம், நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அந்த போஸ்ட்டில் வந்து கமெண்ட்டாக நீங்கள் உங்களுடைய பதில்களை தெரிவிக்கலாம். உங்களுடைய நண்பர்கள்லாம் வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரியே நீங்களும் வந்து உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லலாம், இல்லை வாழ்த்துக்கள் சொல்லணுமா தாராளமாக சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பண்ணிவிட்டு அப்படியே பாட்டெல்லாம் கேட்டு அப்படி என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக அமரன் திரைப்படத்துக்காக பாடலாந்திவே கேட்டு ஸ்டே டியூன்.

வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம தூளு.

0: சைவாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைவால்.
1: முகத்தில் பருவா சைவால், சொரியா சிலங்கா சைவால், இதயில் அடையா சைவால், செத்து புண்ணா சைவால்.
2: சைவால் ஒரு கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பெரியவர் பேசிக்கிட்டு இருக்கார். கடவுளை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் மனுஷனை பற்றியும் அவர் விவரமாக பேசுகிறார். எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு தத்துவ ஞானியும் உட்காந்துருக்கிறார். அவர் அவருடைய நண்பர். பேசி முடித்ததும் அந்த பெரியவர் மேடையை விட்டு இறங்கினார். நேராக அந்த தத்துவ ஞானிகிட்ட வந்தார். எப்படி இருந்தது என்னுடைய பேச்சு அப்படின்னு கேட்டார். நீங்கள் பேசினது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக தெரிஞ்சது அப்படின்னாராம் இவர். நான் என்ன அப்படி தப்பாக பேசிவிட்டேன் அப்படின்னாராம் அவர். கடவுளை நம்புகிறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க, அப்புறம் நல்ல விதமாக வாழறவன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னீங்க அப்படின்னாராம். இதில் என்ன முரண்பாடுன்னு கேட்டிருக்கார் அவர். இதில் தான் முரண்பாடு தெரியுது எனக்கு. அதாவது இங்கே ஒருத்தன் எல்லா தப்பும் பண்ணிகிட்டு இருக்கிறான், அவன் வந்து கடவுளை நம்பினான்னா அவன் சொர்க்கத்துக்கு போவானா? இது என்னுடைய முதல் கேள்வி. இல்லைன்னா ஒருத்தன் வந்து எந்த தப்பும் பண்ணலை, ரொம்ப ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் அவன் கடவுளை நம்பலை, அவன் என்ன நரகத்துக்கு தான் போவானா? கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு திருடன் என்ன ஆவான், எங்கே போவான்? கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு நல்லவன் என்ன ஆவான், எங்கே போவான்? ஒருத்தன் இங்கே கடவுள் நம்பிக்கையோடு வாழறது முக்கியமா அல்லது நல்லவனாக வாழறது முக்கியமா? இதுதான் இவர் கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் அந்த

0: பெரியவர் வந்து குழம்பி போயிட்டார். அவர் சொன்னது நியாயம் தானே, கடவுளை நம்புறவன் தான் சொர்க்கத்துக்கு போவான்னா பேசாமல் கடவுளை நம்பிக்கிட்டு இந்த உலகத்தில் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கலாமே. பேச்சாளர் குழப்பத்தோடு வீட்டுக்கு போனார். படுத்து தூங்கினார். ஒரு கனவு வந்தது. கனவில் அவர் ஒரு ரயிலில் வேகமாக போயிட்டுருக்கிறார். எதிரில் உட்காந்துருக்கிறவரை பார்த்து, நாம் இப்போ எங்கே போகிறோம்னு கேட்டார். சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னாங்களாம். ரயில் போய் நின்றுது. இவர் இறங்கினார். இங்கே கௌதம புத்தர் இருப்பார், சாக்ரட்டிஸ் இருப்பார், அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் பார்த்தார். அங்கே யாருமே இல்லை, ஒரே பாலைவனம் மாதிரி இருக்குது. பச்சை இல்லை, பசுமை இல்லை, பூக்கள் இல்லை, மரம்லாம் மொட்டையாக நிற்கிது. எலும்பும் தோலுமாக சில முனிவர்கள் அங்கேயும் இங்கேயுமா உட்காந்துருக்குறாங்க. இவர் அவங்கக்கிட்ட போய், இந்த புத்தர் சாக்ரட்டிஸ் இவங்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டாராம். அப்படி யாரும் இங்கே இல்லையே, அவங்களாம் யார் அப்படின்னு திருப்பி கேட்டிருக்கிறாங்க. இவருக்கு அதிர்ச்சியாக போச்சு. அப்படின்னா அவங்க எங்கே போயிருப்பாங்க? உடனே ரயில் நிலையத்துக்கு ஓடி வந்தார். அப்போ தான் நரகத்துக்கு ஒரு ரயில் புறப்பட்டுக்கிட்டு இருந்தது அங்கேருந்து. அதில் ஏறி உட்காந்தார். ரயில் வேகமாக போச்சு. நரகம் நெருங்க நெருங்க காற்று குளிர்ச்சியாக வீச ஆரம்பிச்சு தான். வெளியில் பசுமையாக இருந்து தான், அழகான மலர்கள், அழகான நீர்நிலைகள், நந்தவனங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப அங்கே இருந்தவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக உல்லாசமாக வேறு இருந்திருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஆடல் பாடல், உற்சாகம். இவர் ரயிலை விட்டு இறங்கினார். அவருக்கு சந்தேகம், இதுவா நரகம் அப்படின்னு விசாரிச்சிருக்கார். ஆமாம், இதுதான் நரகம்னாங்களாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கார், என்னென்னு கேட்டிருக்காங்க. கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் லாவோஸும் இவங்க மாதிரி இன்னும் பல பேரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம் அப்படின்னாரா. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே பசுமையும் பச்சை பயிர்களும் ஆடல் பாடல்களும் அழகிய மலர்களும், இது எல்லாமே கௌதம புத்தரும் சாக்ரட்டிஸும் அது மாதிரி மகான்களும் இங்கே வர ஆரம்பித்த பிறகு தான் உண்டாக ஆரம்பிச்சுது. இந்த பிரதேசத்தை அவங்க வந்து அப்படியே மாற்றிவிட்டாங்க. இப்போலாம் இங்கே இருக்கிறவங்க யாரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கே ஆசைப்படுறதில்ல அப்படின்னாங்களாம். இந்த அதிர்ச்சியிலேயே அந்த பெரியவர் கனவு கலைஞ்சி முழிச்சுக்கிட்டார். இதில் இருக்கிற கருத்து என்னென்னா, நல்லவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் தான் சொர்க்கம். சொர்க்கம் நரகங்கிறதெல்லாம் ஆன்மீக பண்புகள், அவ்வளவுதான். ஒரு ஊரில் ரெண்டு இணைபிரியாத நண்பர்கள். ஒருத்தன் கேட்டான், இப்போ கடவுள் நம்ம முன்னாடி வந்து உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் மட்டும் என்னோட சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டானா. இவன் ரொம்ப பெருந்தன்மையாக, உன்னையே அழைச்சிட்டு போக சொல்லிடுவேன் அப்படின்ட்டுருக்கான். அப்படின்னா உனக்கு சொர்க்கம் வேணாமான்னு கேட்டிருக்கான் அவன். நீ என்னை விட்டுட்டு போனாவே அப்புறம் இந்த பூலோகமே எனக்கு சொர்க்கம் தாண்டா அப்படின்னு நானா இவன்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ரெயின்போ FM 101.4 இங்கே எல்லாமே.

0: வணக்கம், நான் மதன் கார்கி பேசிட்டு இருக்கேன். நீங்க கேட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே செமதுள்ள
1: வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க. நிறைய பேர் வந்து பாட்டெல்லாம் சூப்பரா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஐயோ, கேட்கவே சூப்பரா இருக்குங்க. சரி, ஓகே, ரொம்ப நன்றி மக்களே. ஸோ யாரெல்லாம் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ கமெண்ட் சொன்ன மக்கள் வந்து கமலா வரதன், மாலினி தேவி, அருணாச்சலம், K7, தாமலேரி முத்தூர் மெக்கானிக் சரவணன், அதுக்கப்புறம் மந்திரமூர்த்தி ஆச்சாரி, சபரி மனோஜ், தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியம், சூளையிலேருந்து ரீஜா மனோகரன், ஆனந்த முருகன், அதுக்கப்புறம் வந்து தேசூர் கிராமத்திலேருந்து கந்தசுவாமி, அதுக்கப்புறம் சாமுன்னி KM, வி மனோஜ், விஜயகுமார், எம் ராஜப்பன், பி கே பூபாலன் பாலா. ஸோ இவங்க எல்லாரும் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டீ காஃபிலாம் அனுப்பி என்ன பேர் பெற்றுறாங்க. சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க. இன்னும் வந்து இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாலும் நான் இன்னும் வந்து மெசேஜ் அனுப்பாமல் தான் போய் நான் இருக்கேன். ஏன் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது அப்படிலாம் சொல்லாதீங்க. ஸோ நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. நான் போட்டுக்க போஸ்ட் கீழே கமெண்ட்டாக உங்களுடைய பதில்களை நீங்கள் தெரிவிக்கலாம். கேள்வி திரும்பவும் உங்களுக்காக சொல்லிடுறேன். 2026 தோஹா டைமண்ட் லீக் போட்டியில் ஆண்களுக்கான ஜாவ்லிங் த்ரோ ஈட்டி எறிதல் போட்டியில் வந்து யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்கேன். சிம்பிள் கேள்வி. ஓகே, இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லி அப்படியே வந்து இன்னைக்கு இந்த நாளில் நானும் வந்து ஒரு பிரில்லியன் ஸ்டூடெண்ட்டா, யாரா சொன்னது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீ வந்து ப்ரூஃப் பண்ணலாம். சரி, ஓகே. அடுத்ததான் நம்ம எல்லாருக்காகவும் கோர் திரைப்படத்துக்காக ஒரு சாங் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டேஜின் மக்கள் இதில் எஃப்எம் 101.4 எல்லாமே

0: 101.4 இங்க எல்லாமே
1: ஏழு மணி 46 நிமிடம் ஆயாச்சு. ஸோ வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் சூப்பரான பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். எஸ் குட் திரைப்படத்துக்காக ஒரு அல்டிமேட்டான சாங் கேட்டு முடிச்சாச்சு. ஆனால் அப்படியே வந்து இந்த

சூப்பரான இந்த மார்னிங்ல செமையா வந்து அப்படியே ஒரு காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வந்து ஓகே மைண்ட் வந்து செட் பண்ணிட்டு இருப்பீங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான மூமெண்ட்ல இந்த மாதிரி சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஹாப்பியா இருக்கும்ல, ஹாப்பியா வச்சுக்கதாமோ என்னோட வேலையே. ஸோ அடுத்ததான் நம்ம எல்லாருக்கும் கொடி திரைப்படத்துக்காக போடலாம் தீவே. அண்ட் இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட்யூன் மக்களே, இது நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே செமது உள்ளே.

சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய சூப்பரான ஒரு மியூசிக்ல, விவேக் அவர்களுடைய வரிகள்ல, விஜய் நாராயண் அவரோட சூப்பரான வாய்ஸ்ல வந்து சாங் கேட்டு முடிச்சாச்சு. கொடி திரைப்படத்துக்காக நேரம் சிறை 7:51 ஆயாச்சு. எஸ் நிகழ்ச்சியோட எண்ட வந்து அப்படியே நோக்கிட்டே வருகிறோம் அப்படின்றதுனால, ஸோ இந்த ரெண்டு பேர் பேரை வந்து நான் படிக்க விட்டுட்டேன். புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன் அவர்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அப்படியே வந்து சூப்பராக பதிலன் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கருப்பண்ணன் ரெங்கசாமி அவர் வந்து ஒரே பூக்களாக வந்து அனுப்பி வச்சிருக்காரு, பூக்கூடையெல்லாம் அனுப்பி வச்சிருக்காரு, ரொம்ப நன்றி. அண்ட் அதே மாதிரி நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரமும் வந்தாச்சு. ஸோ நான் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2026 தோஹா டைமண்ட் லீக் போட்டியில ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் பிரிவில், அதாவது ஜாவ்லின்

த்ரோவில் வந்து வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ நீங்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி பதில் வந்து ரூமேஷ் பத்ராக்கி, இவர் தான் வந்து சரியான பதில். ஸோ எல்லா பதில் சொன்ன எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய பெரிய நன்றிகள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பேரெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. சில பேர் வந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் நேம் அனுப்பியிருக்காங்க, லாஸ்ட் நேம் அனுப்பியிருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ் நான் சொன்ன மாதிரி ரூமேஷ் பத்ரிகே. ஸோ இதுதான் வந்து சரியான பதில். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2026 தோஹா டைமண்ட் லீக் போட்டியில் வந்து ஆண்களுக்கான ஜாவ்லிங் த்ரோவில் வின் பண்ணார் அப்படின்றது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ பதில் சொன்ன எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி பதில் சொன்ன ட்ரை பண்ண எல்லாருக்கும் வந்து இன்னும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் வந்து மெசேஜ் அனுப்பலாம் எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு பதிலே அனுப்பாம அப்படியே அங்கே உட்காந்துருந்தீங்கன்னா உங்களெல்லாம் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரி சாட்டே இல்லை, சரி விடுங்க ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நிகழ்ச்சியினுடைய எண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் வந்துட்டே இருக்குது, கோப்ரா திரைப்படத்துக்காக. அண்ட் இந்த பாட்டை கேட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படி ஸ்டேட்டியூனாக இருக்கணும், நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4. ஸோ காலையிலே எது குனிக்கு இப்படி தங்கெல்லாம் ட்விஸ்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் மட்டும்தான் வந்து அப்படியே உட்காந்து அப்படியே சூப்பராக மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுவீங்களா. நானும் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் தான் உட்காந்தேன். சரி ஓகே, உங்களுக்கு இந்த பாட்டை போட்டு நானும் வந்து உங்களை மாதிரி டீ காஃபி குடிக்க போயிட்டு வரேன், டீ காஃபி அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பாட்டை கேட்டு அப்படியே ஸ்டே டியூன் ஆகுங்க மக்களே.

0: நேரம் காலை 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். தானியங்கி பட்ட மாறுதல் சேவை எளிதாக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அணுக்கனிமம் அகழ்ந்தெடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப் வெர்தே அணியை வென்றது. நேற்று டல்லாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜிலியாவை வென்றது. கொலம்பியா, கானா இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் கானா 1 அடித்து முன்னணியில் உள்ளது. 20:30 க்கு கனடா மொராக்கோ இடையிலான ஆட்டம் நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

ஒன்ஸ் அகெயின் மீண்டும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்க ஆச்சி பினாஸ் வந்தாச்சு. ரஷ்ஷா ரெயின்போ நிகழ்ச்சியில் எஸ் ரஷ் பண்ணிக்கிட்டே இல்லாமல் மைண்டை மட்டும் ரஷ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வந்து வந்துகிட்டே இருக்குது. நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக இந்தியன் திரைப்படத்துக்காக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு பாட்டு, அண்ட் இந்த பாட்டை கேட்டு நீங்கள் எல்லாமே ஸ்டே டியூனாக இருக்கணும் நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4.

கார்த்திக் அண்ட் சித்ரா சிவராமன் இவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, கவிழன் அவர்களுடைய வரிகள், ஏ ரஹ்மான் அவர்களுடைய இசையில செமையான சூப்பரான ஒரு பாட்டு பாய்ஸ் திரைப்படத்துக்காக கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 8:34 ஆயாச்சு. ஃப்ரெஷ்ஷா ரெயின்போ கேட்டுருக்கீங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு வெதர் கண்டிஷன் தான் நம்ம சென்னையில் இப்போ கரண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெதர் கண்டிஷனுக்கு கேட்குற மாதிரியான சூப்பரான பாடல்கள்லாம் வந்து கொடுத்துட்ருக்கிறது. நானும் ராஜபினாஸ் மறந்துடாதீங்க. ஓகே, தம் திரைப்படத்துக்காக அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டு ஸ்டேஷன் மக்களை ரெயின்போ FM 101.4 எல்லாமே இசமது உள்ளே.

0: சாதனா சர்கம் அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸில், கலைக்குமார் அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய பயங்கரமான ஒரு இசையில சாங் கேட்டு முடிச்சாச்சு தம் திரைப்படத்துக்காக. 8:40 ஆயாச்சு. ஸோ சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ரஷா ரெயின்போல அடுத்ததாக தித்திக்குதே திரைப்படத்துக்காக ஒரு பாடல் வருது, ஒரு குட்டி பிரேக். அப்புறம் கேட்டு ஸ்டேஷன் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

சுஜாதா அவர்களுடைய சூப்பரான பியூட்டிஃபுல்லான குரல்ல, அப்படியே வந்து வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, வித்யாசாகர் அவர்களுடைய இசையில, தித்தி குதை திரைப்படத்துக்காக சாங் கேட்டு முடிக்கும் போது நேரம் 8:47 ஆயிட்டு இருக்குது. ஜாலியா சூப்பரா பியூட்டிஃபுல்லா கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4. எஸ், அடுத்துதான் வந்து அழகிய தீயே திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்குது நான் உங்களை ஆச்சப்பண்ணா.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் தேவா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. நீங்க எல்லாமே சமத்து.
1: எக்ஸாம் எப்படிடா பண்ண?
2: பரவாயில்லடா, நல்லா செஞ்சேன். நீ எப்படி பண்ண?
1: நானும் பரவாயில்ல, நல்லா தான் பண்ணிருக்கேன்.
2: நாளைக்கு பண்ற எக்ஸாமும் நல்லா பண்ணனும்டா.
1: கண்டிப்பாடா.
2: டேய், உனக்கு எத்தனை முறை சொல்றது எச்சில் துப்பாதன்னு?
1: இப்ப எதுக்குடா கோவப்படுற?
2: உன்கிட்ட இத பத்தி சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இதுதான் சரியான சமயம்.
1: எதை பத்தி?
2: நான் 2 நாட்களுக்கு முன்னாடி பொது இடங்கள்ல எச்சில் துப்புறதால பரவக்கூடிய நோய்களை பத்தி படிச்சேன்.
1: அப்படியா? என்ன மாதிரியான நோய்கள் எல்லாம் பரவுது?
2: சொல்றேன் கேளு. நம்ம எச்சில்ல நிறைய வகையான பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகள் இருக்கும். நீ எச்சில் துப்பும் போது காத்துல கலந்து மத்தவங்களையும் பாதிக்கும். இதனால பல வகையான வியாதிகள் நம்மள தாக்கும். பொது இடங்கள்ல எச்சில் துப்புறது உனக்கும் கேடு, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கேடு.
1: ஓ சாரிடா, பொது இடங்கள்ல எச்சில் துப்புறதால இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல. இனி பொது இடங்கள்ல எச்சில் துப்புறத முழுதும் தவிர்த்துடுற.
2: சூப்பர்டா, நம்ம எல்லோருமே சுய ஒழுக்கத்தோட இருக்கலாமே. அக்கறையோடு ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: காத்துட்டு இருக்காங்க.

0: நேரம் 9 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிதாக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அணுக்கனிமம் அகழ்ந்தெடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஒவ்வொரு தருணத்தையும் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இன்னும் ஃபாஸ்ட்டாக இன்னும் சூப்பராக அப்படியே கொண்டு போகணும் அப்படிங்கிறதா இந்த ஒரு மணி நேரத்தில் என்னோட பிளான். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக நவீன் அண்ட் பிரியா வாய்ஸில் தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக்கெல்லாம் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ள

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப். Rainbow Rap.

ஜாசி கிஃப்ட் வாய்ஸ்ல பழனி பாரதி அவர்களுடைய வரிகள பாடல் கேட்டு வரும்போது 9:14 ஆகிட்டு இருக்கு. எஸ் கொஞ்சம் பேச்சு நிறைய பாட்டு. அடுத்ததா உங்களுக்காக அயன் திரைப்படத்துல இருந்த சாங் இஸ் ஆன் த வே. இந்த சாங் எப்ப கேட்டாலுமே அந்த ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு பீஜம் போவாங்க பாருங்க, பீஜமும் அந்த வாய்ஸும் எப்பவுமே மனசுல நின்றுட்டே இருக்கும். பென்னி தயால், ஹரிச்சரன், சின்மய் வாய்ஸ்ல, பாவிஜய் வரிகள்ல, ஹாரிஸ் ஜெயராஜோட கம்போசிஷன்ல. ஸ்டே டியூன்ட்.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்காலுமே உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டு இல்லடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

Rainbow Rap. Rainbow Rap.

உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் ரெயின்போ ராப். Rainbow Rap.

அனிருத் மியூசிக்கல்ல சாங் கேட்டு வரும்போது 9:30 ஆகிட்டு இருக்கு. எஸ் ரெயின்போ ராப் தான் கேட்டு இருக்கீங்க. ரெயின்போ ராப்ல பேக் டு பேக் உங்களுக்கு ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்குது. நான் உங்க அஜய் சுகன்யா. அடுத்த பாடல் உங்களுக்காக புதுக்கோட்டையில இருந்து சரவணன் திரைப்படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. குணால் ஹேமா அண்ட் சர்தேசாய் வாய்ஸ்ல நாம துக்குமார் அவர்களுடைய வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவோட இசைல. ஸ்டே டியூன்ட். 101.4 இங்கெல்லாம் சம தூள்.

0: பாலா ஹரிணி வெங்கட் பிரபு வாய்ஸ்ல சாங் கேட் வரும்போது 9:40 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க
1: ரெயின்போ ராப்.
0: கொஞ்சம் பேச்சு நிறைய பாட்டு. அடுத்த பாடல் உங்களுக்காக சிட் ஸ்ரீராம் அண்ட் சனா ஜுனிட்டா காந்தி வாய்ஸ்ல வந்துட்டு இருக்கு. ஸ்டேஜ் 101.4 எப்பவுமே சமதோளு.

Rainbow Rap. Rainbow Rap.

சின்மய் மரியம் அண்ட் கீர்த்தி வாய்ஸ்ல ஏ ரஹ்மான் மியூசிக்கல்ல சாங் கேட்டு வரும்போது 9:52 ஆயாச்சு. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சு. நிறைவு பாடல்கள்லாம் உங்களுக்கு வர்றது அலைப்பாயுதே திரைப்படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. சங்கர் மகாதேவன், ஆஷா போஸ்லே வாய்ஸ்ல வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸ்டே டியூன்ட், இது 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ள.

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் மழை பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். தானியங்கிப்பட்ட மாறுதல் சேவை எளிதாக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அணுக்கனிமம் அகழ்ந்தெடுக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு கூறியுள்ளார். அமோனியா வாயு கசிவால் 18 தொழிலாளர்கள் உயிரிழந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 4 பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த திருவள்ளூர் மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி நகராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று நடத்திய சோதனையில் கணக்கில் வராத பணம் 1,67,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு மாநிலம் முழுவதும் 222 மையங்களில் இன்று நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் முத்துக்கோட்டை அருகே தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிறைய பேருக்கு பழக்கம் ஆயிடுச்சு, பக்கத்துல இருந்தா கூட இந்த பக்கத்து ரூம் கூட போன் பண்ணி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
2: ஆனா
1: அந்த போனே இல்லனா என்ன பண்ணுவீங்க நீங்க?
2: என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம் தெரியலையே, தெரியலையே.
1: ஆமா, அது டிராவல்ல போன், அதாவது இப்ப வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் வருது இல்ல, இந்த கிளைமேக்ஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்காங்களே, போயிட்டு அந்த பர்டிகுலரா போய் அந்த கிளைமேக்ஸ் மாத்தி விட்டுறாங்க. அந்த மாதிரி எனக்கு தோணும், அந்த ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின்ல அண்ட் பஸ்ல எல்லாம் ரொம்ப உட்காந்து பாட்டியே கேட்டுட்டு

0: கையில இருந்து போனை புடிங்கிட்டே இவங்க என்ன பண்ணுவாங்க, போய் புடிங்கிட்டு வந்துடலாமா அப்படிலாம் தோணும். அந்த மாதிரி ஒரு நாள் அவங்களெல்லாம் விட்டா எப்படி இருக்கும்,
1: ஒரு நாள் இருந்தா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத எங்களுக்கு போன் பண்ணி சொல்லாம நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 24 அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா 2986008 இந்த நம்பர் கால் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி 2952050554 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி மொபைலே இல்லாம ஒரு நாள் இருந்தால் என்னெல்லாம்
0: வாழ்க்கையோட தத்துவம் ஒன்னு சொல்லிட்டேன். நான் என்னதான் மொபைல் இல்லாம இருக்கிறத பத்தி பேசினாலும் அதை நமக்கு மொபைல்ல தான் கால் பண்ணி அவங்க சொல்ல
1: போறேன். இதுக்காகவே நான் ஒரு பாடத்தை ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கேன். சரி ஓகே, ஜித்தன் திரைப்படத்துக்காக நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் வந்துட்டே இருக்கு. இதை கேட்டு அப்படியே ஜாலியா
0: ஸ்டே டியூன்ட். 101.4
1: எல்லாமே செமதுல.

0: சரி படத்துக்காக ஒரு சூப்பரான சாங் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 10 மணி 10 நிமிடம் ஆயாச்சு.
1: பாட்டு
0: ஓடுச்சுல அப்போ ஏதாவது கேட்டிருந்தாச்சு நான் வந்து ப்ரிப்பேர் ஆயிருப்பேன். என்ன சுகன்யா நீங்க சரி ஓகே கேட்டீங்க, அதனால சொல்றேன். நான் வந்து போன் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன், அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ஒரு அடிக்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், மொபைல் இல்லாம இருக்க மாட்டோம், ரெஸ்ட் ரூம் போனாலும் மொபைல் எடுத்துன்னு போயிருது. இந்த வேலைலாம் வந்து பண்ணுவேன் நான்.
1: அப்படி வந்து இருக்கிற ஒரு ஆள் நீங்க இல்லாம இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் போன் இல்லாம
0: நான் எனக்கு தெரிஞ்சு நான் தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மா தூக்கம் வந்துடும். சோ நம்ம கூட பேசுறதுக்காக வணக்கம். யாருங்க இந்த?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க சார், யாருங்கன்னு பேசுவீங்க?
2: மேடம் சென்னை பூந்தமல்லி கலைசாமி, இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
1: அன்பார்ந்த வணக்கங்கள்.
2: சொல்லுங்க மேடம்.
1: சொல்லுங்க, நீங்க ஒரு நாள் ஃபுல்லா போன் இல்லாம இருந்தா என்ன பண்ணுவீங்க?
2: ஒரு நாள் ஃபுல்லா போன் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் படிப்போம், அப்புறம் வந்து டிவி பார்ப்போம், அப்புறம் வந்து ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்து விளையாட போவோம், அப்புறம் ஃப்ரெண்டுகிட்ட கதை அடிப்போம், அப்புறம் தியேட்டருக்கு படத்துக்கு போவோம்.
1: பாருங்க அவர் நிறைய வச்சிருக்காருங்க.
0: சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி. வணக்கம், யாருங்க இந்த?
3: கார்த்திக் பேசுமா?
0: ஓகே கார்த்திக் சார், நீங்க சொல்லுங்க.
3: நான் வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஊர் சுத்திட்டே இருப்பேனா, அப்படி அம்மா திட்டுவாங்களா, அதாவது போனை வீட்டுல வச்சுட்டு போயிடுவாங்களா?
1: போன் ஆல்ரெடி அவர் வீட்டுல வச்சுதான் போறாரு, அதனால அவர் பிரச்சனை கிடையாது.
3: அதான் எங்க அம்மா திட்ட மாட்டாங்க, அதான் ஜாலியா
0: இருக்கும். சூப்பர் சூப்பர். சோ சுத்தி முத்தி அவர் என்ன சொல்ல வராருன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்ல வராரு. சுகன்யா நீங்க அந்த மாதிரி பண்றீங்களா எனக்காவது எங்க கூட?
1: ஓ அப்படி.
0: ஆமா
1: மேடம் தான் இருக்கிறதுல பிஸியான மேடம். உங்களுக்கு நான் அதை வந்து அப்புறமா சொல்றேன், அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?
0: எஸ் கண்டிப்பா. சென்னை 28 திரைப்படத்துக்காக அப்படி வந்து ஒரு சூப்பரான ஒரு சாங் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு
1: என்ஜாய் பண்ணுங்க.
0: சொல்லுங்க.
1: ஸ்டேடியம் 101.4
0: இங்க எல்லாமே சவதுல்லு.

0: பத்து மணி 16 நிமிடம் ஆயிட்டு இருக்குது.
1: எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க.
0: என்னதுங்க?
1: நீங்களே சொல்லுங்க, உங்க குரல்ல கேட்கணும்னு தான் நான் சொன்னேன்.
0: நாங்க கேட்டுட்டு இருக்கோம் சுகன்யா பேசுற வாய்ஸ். ஓ இது இல்லையா, ஒழுங்கா சொல்லுங்க. ஸ்கிரிப்ட்ல என்ன?
1: கெட் செட் கோ.
0: ஓகே, கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் 10 மணி 16 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ஒரு நாள் மொபைலே இல்லைனா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுகன்யாவும் வந்து டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நீங்களும் வந்து என்ன சொல்றீங்க அப்படின்றத கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம். ரெண்டு பேர் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: தயாராங்கள்
3: புறப்படங்கள் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் இரு சகோதரர்களுக்கும் பணிவான காலை வணக்கம்.
0: நான் தான் நீங்க ஒரு மாதிரி தகட்டி தகட்டி படிக்கிறேன்னா நீங்க எனக்கு மேல இருக்கிறீங்க.
1: சூப்பருங்க, தமிழ்ல அழகா சொன்னீங்க. நீ பேர் யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் திருப்பூர் மாநகர் மன்னரை வாரப்பாளையத்துல இருந்து சேரங்கசாம் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், நீங்க ஒரு நாள் ஃபுல்லா போன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க?
3: என்ன பண்ணுவோம், இது கொஞ்சம் முன்னாள் பதிவர்களா இருந்தா சீக்கிரமா சொல்லிடுங்க. சொல்லுமா, இப்போ அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நடை பயிற்சி இந்த மாதிரி ஆளுகளை பார்ப்போம், ஒரு இடத்துல போய் இருந்துக்குங்க. ஹலோ
1: சொல்லுங்க சொல்லுங்க.
3: ஒரு இடத்துல போய் நின்றுக்குவேன், நின்று யார் எங்கே போகிறாங்க எனக்கு சொல்லிட்டு போயிடுவோம். நான் இங்கே போகிறேன், நான் சினிமாக்குன்னு சினிமா திரைப்படத்துக்கு போகிறேன், நான் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன், இங்கே போகிறேன், இங்கே போகிறேன் சொல்லிட்டு போயிடுவோம். யாராச்சும் அப்படி தகவல் வேணும் வந்து கேட்டாங்கன்னா இந்த பக்கம் இந்த ஒரு அவசரமான வேலை வச்சுங்களா, இவங்க இங்கே போய்க்கிறா அங்கே போய்க்குன்னு அப்படி போட்டு பிடிச்சிக்குவேன். அது போக மிதி வண்டிங்க, வண்டியில் போய் பாத்துக்கணும் வச்சுங்களா. இன்னைக்கு இல்லைன்னா அதான் வரேன், முன்கூட்டியே தகவல் தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு இருக்க சொன்னீங்கன்னா இப்ப நேரத்துக்கே வந்து அது திட்டமிடல் போட்டுருவோம். இப்போ ஒரு வியாபாரத்துக்கு போறோம்னா வந்து நாளைக்கு இந்த மாதிரி போன ரிப்பேர் ஆகி போச்சுன்னு வைங்க, கொண்டு போய் வந்து இந்த மாதிரி நாளைக்கு இந்த இடத்துக்கு வந்துரு, இந்த இடத்துக்கு அவங்க கம்யூனிகேஷன் இந்த இடத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டுருந்தோம். போன் இல்லாம பொழுது போக்குறது ரொம்ப எளிமையானதுங்க.
0: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.
1: சோ அவர் வந்து முன்னாடியே பிளான் பண்ணிடணும்னு சொல்றாரு.
0: பிளான் மட்டும்தான் முன்னாடியே பண்ணிடுவேன்னு சொன்னது மட்டும்தான் எனக்கு புரிஞ்சுது. உங்களுக்கு என்ன புரிஞ்சுது?
1: அதான் பிளான் பண்ணிடுவேன், அதை வந்து முன்னாடியே நான் சொல்லி வச்சிருவேன், அந்த இடத்துக்கு போயிருவேன், போன் இல்லைனாலும் இருந்துக்கலாம், சிம்பிள் தான் அப்படின்னு சொல்லி.
0: சரி ஓகே சுகன்யா, நீங்க என்ன கேட்டீங்களா? நான் இப்ப உங்களுக்கு கேட்கறேன், மொபைலே இல்ல உங்ககிட்ட, நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு நாள்?
1: இல்ல டிவி இருக்குல்ல, டிவில பாட்டு போட்டுப்பேன்.
0: டிவியும் இல்ல கரண்ட் போயிடுச்சு, இப்ப என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க?
1: கரண்ட் போனா நானே பாட ஆரம்பிச்சிருவேன்.
0: கேட்காம நாங்க ஓட ஆரம்பிச்சுட்டு அப்ப என்ன பண்ணுவீங்க?
1: நாங்க வீடை விட வச்சு பெருக்கிட்டே பாடிக்கிட்டே இருப்போம், ஏதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே பாடிக்கிட்டு ஓடிக்கிட்டு அந்த மாதிரி இருப்பேன்.
0: சரி, ஏதோ ஆக்டிவா வந்து ஏதோ ஒரு வேலை செய்வோம் அப்படின்றீங்க.
1: ஆமா
0: ஓகே, நல்ல பொண்ணா இருக்காங்க. சரி, போக்கிரி திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாட்டு வருதா, இந்த பாட்டை தொடர்ந்து எங்க ரெண்டு பேர் கூடயும் நீங்களும் பேசலாம். சோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2

0: 8600038 இந்த நம்பர் கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2952 0554 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம்.
1: ஸ்டே டியூன்ட் டு 101.4
0: இங்க எல்லாமே சமதுள்ள

0: பண்றது.
1: அதான் டைம் வந்து இவ்வளவு ஃபாஸ்டா ஓடினு இருக்கு, போன் இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம்.
0: எனக்கு தெரிஞ்சு ஃபோன் தான் அந்த டைம் ஃபாஸ்ட்டாக ஓடுதுங்கிறதையே நிர்ணயிக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ இப்போதான் வருஷம் தொடங்கின மாதிரி இருந்தது, இந்த வருஷம் மாதிரி ஃபாஸ்ட்டாக போனதில்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த வருஷங்களும் அதை விட ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு.
1: ஆக மொத்தம் வந்து வாழ்க்கையே ஃபாஸ்ட்டாக போயின்னு இருக்கு. சரி ஓகே, ஃபாஸ்ட்டாக நம்ம மக்களும் வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க, பேசுங்க சுகன்யா நீங்களே.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம், சென்னை பெருங்கலந்து வள்ளி பேசுகிறேன் மேடம்.
0: வள்ளி மேடம் எப்படி இருக்கீங்க?
2: நன்றி.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடையிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். இருவரும்
0: சூப்பரா இருக்கும், ரெண்டு பேரும்
1: சூப்பரா இருக்கும் சார், நன்றி.
3: எனக்கு வந்து யூஸ்வலா செல்போன் கையில இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் இல்ல அப்படின்னா மூணு விஷயங்கள் நான் செய்வேன் மேம். ஒண்ணு தோட்டம் அப்படிங்கறது எங்க வீட்டுல இருக்கு, சூப்பரா இருக்கு, புதுசா இருக்கு, அதை வந்து பராமரிப்பேன். ரெண்டாவது ரொம்ப நாள சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வாடா அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாக்குறதுக்கு டைமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அவங்களுடைய வீட்டுக்கு போய் அப்படி ஜாலியா டைம் அப்படிங்கறது ஸ்பெண்ட் பண்ணி
1: அந்த மாதிரி போறீங்கல்ல சார், போகும்போதுல நான் சும்மா தான் கூப்பிட்டேன் உண்மையா வண்டி அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி என்ன பண்ணுவேன்.
3: அப்படியா, அப்ப நம்ம அரை மணி நேரம் போலாம் அப்படிங்கறது ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியாடா ஹாய்
1: அப்படின்னு
0: சொல்லிட்டு எல்லாருமே பெனாஸ் மாதிரி இருப்பாங்க, பெனாஸ் நினைச்சுன்னு இருக்காங்க. என்ன என்ன சந்திரசேகர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க.
3: எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, பெனாஸ் மேம் அவ்வளவு போன் யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சே பாக்கல, அவ்வளவு யூஸ் பண்றாங்களா உண்மையாலுமேவா? சும்மா தானே சொல்றீங்க.
1: உண்மையா சார், நிறைய யூஸ் பண்ணிட்டே இருப்பா, அப்படியே போனை பாத்துட்டே இருப்பா, அது ஸ்கிரீன் வந்து பிளாக் ஆயிடும்.
3: சூப்பர் சூப்பர். அப்புறமா இயற்கை காட்சிகள் அப்படிங்கறதையும் நான் ரசிப்பேன் மேம். இங்க இருக்கக்கூடிய பட்சிகள், பறவைகள், அப்புறமா மரங்கள், அப்புறமா கடல் அலைகள், என்னென்னலாம் நமக்கு சுத்தி இருக்கோம். நான் நிறைய வாட்டி பொழுது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டியா எறும்பு போகும், ஒன்னு பேசிக்கோ என்ன பேசிக்கோ
0: அப்படின்னு
1: உங்க டப்பிங் வேலையை அங்க காட்டாம விட்டு என்ன
3: டப்பிங் வேலையெல்லாம் நீங்க இருக்கும் போது நாங்க அதெல்லாம் எடுத்துக்கலாமா? உங்களுக்கு தான்
1: இப்போதான் சார் இரும்பல் வந்துச்சு. சூப்பர் சார், நன்றி, நல்ல விஷயங்கள்லாம் சொன்னீங்க, ரொம்ப நன்றி நன்றி. சோ நானும் வந்து இயற்கையெல்லாம் ரசிப்பேன் தெரியுமா சுகன்யா, நைட் டைம்ல ஒரே இருட்டா இருக்கும், தேடி நேர்ப்பேன் இயற்கை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சிரிப்பார்ல, சரி விடுங்க, கோவப்படுறாங்க சுகன்யா. சோ அடுத்ததா வந்து நம்ம கூட பேசுறதுக்கா, வணக்கம், யாருங்க இந்த?
0: ஹலோ,
1: சரி மேடம், சூப்பர் சூப்பர், நல்ல விஷயம், குழந்தைங்களோட இருங்க, ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ சுகன்யா, அடுத்ததான் வந்து வல்லவன் திரைப்படத்துக்காக ஒரு பாட்டு எடுத்து வச்சிருக்கேன், ஏன் கேளுங்க.
0: ஏன் சொல்லுங்க.
1: ஏன்னா இதுல வந்து ரெண்டு பேரும் ஆடுவாங்க டான்ஸ், சோ அதுக்காக
0: நம்ம ரெண்டு பேரும் ஷோ பண்றதுனால. வாவ், சிம்பாலிக் அப்படின்னு சொல்லலாம்.
1: ஆனா நடுவுல இருக்க அந்த சிம்பு யாருன்னு தெரியல, ஐ திங்க் அது ரெயின்போ எஃப்எம் நினைக்கிறேன். ஓகே, நம்ம அப்படியே நினைச்சிட்டு இந்த பாட்டை கேட்போம். சோ வல்லவன் திரைப்படத்துக்காக போடலாம் திவே மக்களே கேட்டு ஸ்டேஜ் ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: இங்கெல்லாம் வயசாவது உள்ள

0: தேங்க்ஸ் பா.
1: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே செம தூளு.
2: ஒரு நாள் இருந்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி
3: ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகி

0: இருக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வெளில போயிட்டு வந்துருவேன் ஜாலியா அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க.
1: அவங்க என்ன பண்ணணுமோ அதுதானே சொல்லுவாங்க. உங்களுக்காக புதுசா உட்காந்து வானொலியில பரட்டினா இருப்பாங்க, சொல்லுங்க. சரி ஓகே, அவங்க நம்ம முறைக்கிறாங்க. வணக்கம், யாரிங்க வந்து பேசுறீங்க? வணக்கம்
2: மேடம்.
1: வணக்கம் சார், லைன்ல தான் இருக்கீங்க, யாரிங்க வந்து?
2: வண்டலூர் கொளப்பாக்கம் வெங்கடேஷ் மேடம்.
1: ஓகே வெங்கடேஷ் சார், நீங்க சொல்லுங்க.
2: இது ஒரு நாள் செல்போன் இல்லனா கூட பரவாயில்லைங்க மேடம். ரேடியோல பழைய பாட்டுல போடுறாங்க எப்பமுல்ல, அது அது படிச்சிடுவேன். பத்திரிக்கை இது நியூஸ் பேப்பர் படிப்பேன். எங்கிட்ட மிதி வண்டி இருக்கு மேடம், ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சைக்கிள் போயிட்டு வந்துருவோம் மேடம்.
0: சூப்பர், எக்ஸசைஸ் பண்ணிடுவாராம், பாட்டு கேட்டு வரா, எல்லாத்தையும் அட் டைம்ல சமங்க, நல்லா இருக்கு இது கேக்குறதுக்கு, நன்றி.
2: நான் 38 வருஷமா மிதி வண்டி ஓட்டுறேன் மேடம். நானு
1: சூப்பர் சார்.
0: பிபி எல்லாம் எதுவுமே இல்லாம நல்லா இருப்பாரு, ஆரோக்கியமா, நல்ல விஷயங்க. நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம், யாருங்க இந்த? வணக்கம்
3: வணக்கம். ரெண்டு பேருக்கும் மூணு வணக்கம்.
1: ரெண்டு பேருக்கும் மூணு வணக்கம். நாலாவது வணக்கம் உங்களுக்கு மேடம், சொல்லுங்க.
3: இது விட்டு ஒரு பத்னாவதி, எனக்கு வந்து போன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னா
1: சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம்.
3: உங்க ரெண்டு பேருக்கும் முதல் நாளே தபால் போட்டுருவேன்.
0: தபால் வந்துருமா மறுநாள் எங்களுக்கு?
3: நாளைக்கு உங்ககிட்ட பேச முடியாது, அதனால ஒரு லெட்டர் போட்டுட்டேன். பழைய பாட்டு கேட்டுன்னு உக்காந்துருக்குமா.
1: சரிங்க மேடம், ரொம்ப நன்றி எங்களுக்கு தபால் போட்டதுக்கு. நன்றி மேடம், தபாலை பிரிச்சு ஒழுங்கா படிங்க சுகன்யா. வணக்கம், யாருங்க இந்த?
4: மேடம் 20க்கும் முதலே காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: அந்த
4: காலத்துல வந்து சூரியனை பார்த்து டைம் பாஸ் பண்ணவங்களும் இருந்தாங்க. ஆண்களுக்கு டீ கடை, பெண்களுக்கு தண்ணி பம்பு.
1: தண்ணி பம்பு,
4: சீரகம் இல்லாத குழம்பு இல்ல, சிறு குழந்தை இல்லாத வீடு இல்ல. அதுதான் மேடம் இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இளைஞர்களுடைய நிச்சயம் மேடம். ரொம்ப நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.
1: தண்ணி குழாய் சொன்னார் இல்லையா, பம்ப் செட். நமக்கும் பம்ப் செட்டுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா வந்து அந்த பம்ப் செட்டு கிட்ட அந்த சண்டை எல்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் நானும் பண்ணிருக்கேன், உங்களுக்கு தெரியுமா?
0: அப்படியா, நிஜமாவா?
1: சீரியஸ்லி அதெல்லாம் வந்து ஜாலியா வந்து சண்டை எல்லாம் போட்டிருக்கோம்.
0: குடத்துல தட்டி விட்டுருக்கீங்களா?
1: தட்டி எல்லாம் விட்டது இல்ல, தட்டி விட்டுருந்தேன்னா இங்க உட்காந்துருக்க மாட்டேன் வச்சுக்கோங்க. தட்டி எல்லாம் விடல, ஆனா வந்து அந்த குழாடி சண்டைன்னு வாங்கல்ல, அதை வந்து
0: அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். அது இப்ப வந்து நிறைய இடங்கள பாக்க முடியறது இல்ல.
1: நீங்க பாக்குறது இல்லன்னு சொல்லுங்க, நாங்களாம் இன்னைக்கு வந்து ஜாலியா பண்ணிருந்தா இருக்கோம். அதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும் ஜாலியா, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. மயக்கம் என்ன திரைப்படத்துக்காக இந்த பாட்டு, ஓகே கேட்டு ஸ்டே டியூன்.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: தட்சணைய குத்துப்புட்டா சங்கீதத்தை கத்துத்தரேன், தட்சணைய குத்துப்புட்டா சங்கீதத்தை கத்துத்தரேன். சரிகம பதனிசா சனிதப மகரிசா சரிகம பதனி சங்கீதத்தை நீக.

0: தவனோட மியூசிக்கல்ல கானா பாலா வாய்ஸ்ல சாங் கேட்டு வரும்போது 10:45 ஆகிட்டு இருக்கு. கெட் செட் கோல நாங்க பேசிட்டு இருக்கோம் ஒரு டாபிக். அந்த டாபிக்கு என் கூட சேர்ந்து யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா
1: நான் உங்க அஜபினா. சோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு போன் இல்லைன்னா வந்து என்னெல்லாம் பண்ணுவீங்க சுகன்யா? அந்த பாட்டு ஓடி நினைக்கும் போது ஒன்னு யோசிச்சேன், சரி நம்ம கிட்ட சுகன்யா கேட்டாங்களே இந்த மாதிரி மொபைல் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் என்ன பண்ணிருப்பேன்னா தூங்குவேன்னு சொன்னேன் இல்லையா, மேபி எதுவுமே இல்லைன்னா தூக்கம் வந்திருக்கும் தான். இன்னொன்னு, ரொம்ப நாளா வந்து நான் ஒரு சண்டை போடணும் அப்படின்னு வச்சுட்டு இருப்பேன்ல, அந்த மாதிரி யாருக்கெல்லாம் சண்டை போடணுமோ எல்லார்கிட்டயும் போய் சண்டை போட்டிருப்பேன்
0: நேர்லயே.
1: ஆமா, அந்த லிஸ்ட்ல நீங்களும் தான் இருக்கீங்க. வணக்கம் மக்களே, யாருங்க இருந்து பேசுறீங்க?
0: அந்த லிஸ்ட்ல நான் இல்லைன்னா தான் எனக்கு சந்தேகம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். அண்ணனால இருந்து மாலினிதேவி.
1: ஓகே மாலினிதேவி மேடம், நீங்க சொல்லுங்க.
2: நீங்க சண்டை போடுறதுன்னா சிரிப்பு வந்துச்சு.
1: நாங்க சண்டை போடுறது உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல மேடம்?
2: ஆமா
1: சரிதான் மேடம். சரி நீங்க சொல்லுங்க.
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. நல்லா வீட்டுலயே உட்காந்துட்டு படிக்கிறதா இருக்கும், சின்ன சின்ன கதைகள் படிப்பேன். அப்புறம் வேலைய வந்து ரசிச்சு செய்வேன், ரொம்ப ரசிச்சு. ஏன்னா ரேடியோ கேட்டு போன் நம்பர் கொடுத்தோன்னா என்ன போட்டு முதல்ல போன்ல தான் நிப்போம்.
1: நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு டவுட் வருது மேடம். அதாவது நீங்க சொன்னீங்கல்ல போன் இல்லன்னா வந்து வேலைய ரொம்ப புடிச்சு செய்வேன், அப்ப போன் இருந்தா புடிக்காம செய்வீங்களா என்ன? இதெல்லாம் புரிஞ்சிக்கிற வயசு சுகன்யா மாதிரி என்கிட்ட இல்ல மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. ஓகே அடுத்த கால். வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: மாதவரத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் ஃபுல்லா போன் இல்லனா?
3: போன் ஒரு நாள் ஃபுல்லா இல்லனா நான் வந்து சமையல் வேற ஏதாவது தோணிக்கு, எனக்கு கொஞ்சம் கண்ணு ஃபால்ட் இல்ல, அதனால வீட்டுல பிள்ளைங்களோட பேரம் பேட்டிகளோட விளையாண்டுக்கிட்டு.
1: பாட்டை கேட்டு
0: ஸ்டே டியூன்ட். இது 101.4
1: இங்கே எல்லாமே செமதுல.

0: பேச்சுலர்ஸ் திரைப்படத்துக்கு ஒரு சூப்பரான சாங் கேட்டு முடிக்கும் போது நேரம் சரியா 10:54 ஆயாச்சே.
1: எஸ், 54 ஆயாச்சுன்னா நாங்க ரெண்டு பேரும் சீட்டை விட்டு கிளம்பிக்கிற நேரம் வந்தாச்சு அப்படின்னு அர்த்தம்.
0: எனக்கு வந்து ஜாலியா இருக்கு, ஏன்னா நான் கிளம்ப போறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு
1: நான் ரொம்ப ஜாலியா வந்து ஷோ பண்ணுவேன்.
0: சரி, ஓகே, நீங்க பண்ற ஷோ வந்து ஜாலியா தான். நம்ம நிகழ்ச்சியினுடைய எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது வரைக்கும் கால் பண்ண எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றிகள். ஸோ ஒரு நாளைக்கு மொபைல் இல்லாம என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ அதில் ஒரு விஷயம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சில பேர் வந்து சொன்னாங்க ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் நம்மள மிஸ் பண்ணுறதே அந்த ஒரு விஷயம்தான். ஸோ வீட்டில் இருப்போம், ஆனால் வீட்டில் இருக்க மாட்டோம்,
1: ஃபோனில் இருப்போம்.
0: எஸ், அதனால் அந்த மாதிரி ஃபோனில் இல்லாமல் கொஞ்சம் வீட்லேயும் நமக்கு டைம் கிடைக்கும் போது, இன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால டைம் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபேமிலி கூட கொஞ்சோண்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட்.
1: இல்லை, இந்த இப்போ இருக்கிற ஜென்சி குழந்தைங்களை வளர்க்குற பேரண்ட்ஸ் வந்து ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். மாசத்துக்கு ஒரு சாட்டர்டே சண்டே வந்து சோஷியல் டீடாக்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, எல்லாம் சோஷியல் மீடியாலேருந்து கொஞ்சம் விலகிடுங்க. அதே மாதிரி ஃபோன் டீடாக்ஸ்னு சொல்லிட்டு ஃபோனையும் தள்ளி வச்சுட்டு ரெண்டு நாள் நல்லா ஜாலியாக பசங்களோட இருக்கணும்.
0: சூப்பர், கேட்கும் போது ரொம்ப நல்லா சிறப்பா இருக்கு. இதே நான் ஜென்சியா இருந்ததுன்னா உங்களை திட்டிருப்பேன். எத்தனை பேர் உங்களை திட்டுறாங்க?
1: இல்ல, ஜென்சியோட பேரண்ட்ஸுக்கு சொல்றேன் நான்.
0: பேரண்ட்ஸுக்கு நீங்க சொன்னாலும் அதை குழந்தைங்க பண்ணணுமே.
1: ஆமா, எல்லாரும் ஃபேமிலியா ஒண்ணா இருக்கணும்ல, அந்த டைம் கண்டிப்பா மிஸ் ஆகுது இல்ல இப்பெல்லாம்.
0: மிஸ் ஆகுங்க, கரெக்டுங்க, நீங்கள் சொன்னால் கரெக்டாக தாங்க இருக்கும். எஸ் மக்களே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா சுகன்யா சொன்ன மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது நடந்ததுன்னா என்கிட்ட வந்துடாதீங்க, சுகன்யாவை வந்து கண்டுபிடிச்சிருங்க, இங்கே தான் இருக்காங்க. ஓகே, சரி, ஓகே. இப்போதைக்கு நான் ஷோ வைண்ட் பண்ணிட்டு கிளம்புகிற மக்களே, கால் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றிகள். இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் சமையான பேசோட சூப்பரான பாடலோட உங்க எல்லாரும் கூட பேசுறதுக்காக ஓட ஓடி வந்து அன்டில் உங்ககிட்ட இந்த பாய் வாய் சொல்லிட்டு கிளம்புறது. நான் உங்கள் லார்ஜ் அபினாஸ் அண்ட்
1: ஆர்ஜி சுகன்யா.
0: எஸ், அடுத்ததான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா லிஃப்ட் 3 படத்துக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை கேட்டு அப்படியே வந்து சுகன்யாவோட ஷோவியும் கேட்டு அப்படியே ஹாப்பியா இருங்க. ஓகேவா சுகன்யா?
1: கண்டிப்பா, நன்றி
0: நன்றி.
2: தயவு செய்து கதவை மூடவும், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.

அவனோ ஃப்ரெண்டும் ரோட்டுல பார்த்தாக்கா டைம் இல்லம்ப மிஸ்யூ போடுவ ஸ்டேட்டஸ் இல்ல கேட்டா ஆஃப்லேட் இதுதான் ட்ரெண்டும்ப பாதி வாழ்க்கை போனஸ்குள்ள மீதி வாழ்க்கை

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். சுவாமி விவேகானந்தரின் போதனைகள் இளையோருக்கு இன்றளவும் உத்வேகம் அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவேகா அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தவேகா ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. தவேகா அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பேரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணையும் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மணிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை முதலில் பேட் செய்து வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 101.4 இங்க எல்லாமே தூளி.
1: 11:03 ஆகிட்டு இருக்கு. எஸ் அடுத்த ஒரு மணி நேரம் திரைகானம் தான் கேட்க போறீங்க. திரைகானத்துல நான் உங்க சுகன்யாதான் உங்ககிட்ட பேசவும் போறேன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக ஹரிஹரன் அண்ட் சாதனா சர்கம் வாய்ஸ்ல குஷி திரைப்படத்திலிருந்து. ஸ்டே டியூன்ட் 101.4.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: ஒரு மரம் 1000 உயிர்களின் நம்பிக்கை, ஒரு விதை நாளைய தலைமுறையின் எதிர்காலம். நீங்க இன்னைக்கு நட்டு வைக்கிற ஒரு மரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிழலாகவும் தூய காற்றாகவும் உயிரின் பரிசாகவும் மாறுது. இந்த வன மகோத்சவ வாரத்துல குறைந்தபட்சம் ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாப்போம். பசுமையான தமிழகம், வளமான இந்தியா, பாதுகாப்பான உலகம். மரத்தை நட்டு மழையை வரவேற்கலாம், பசுமையை வளர்த்து பூமியை காப்பாற்றலாம். இவை எல்லாமே நம்ம கைகளில் தான் இருக்கு. அனைவருக்கும் வன மகோத்சவ வர வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

ஆனந்த் அரவிந்த் ஆக்ஷன் வாய்ஸ்ல சவுண்ட் கேட்டு வரும்போது 11:15 ஆகிட்டு இருக்கு. எஸ் திரைகானம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக பிரதீப் குமார் வாய்ஸ்ல வந்துட்டு இருக்கு. இவர் வாய்ஸ்ல நிறைய பேருக்கு ஒரு கிரேஸ் இருக்கு, எனக்குமே கொஞ்சம் இருக்கு. யுக பாரதி அவர்களுடைய வரிகள்ல பாடல் சோ ஆன் தி வே. ஸ்டே டியூன்ட். 101.4 கூட யார் பாடியிருக்காங்கன்னா கார்த்திகா. ஸ்டே டியூன்ட்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோணி.
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

மகாலட்சுமி அண்ட் ஹரிஷ் ராகவேந்திரா வாய்ஸ்ல சாங் கேட்டு வரும்போது 11:26 ஆகிட்டு இருக்கு. எத்தனை கானம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக நேரம் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட். 101.4 இங்கெல்லாமே சமதுள்ள

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: 11:48 ஆகிட்டு இருக்கு. எஸ் திரைகானம் கேட்டுட்டு இருக்கீங்க. திரைகானம்ல அடுத்த பாடல் உங்களுக்காக சின்மய் அண்ட் அரவிந்த் தக்ஷன் வாய்ஸ்ல வந்துட்டு இருக்கு. ஸ்டேஜ் 101.4.

0: கிருஷ்ணன் அண்ட் அனுராதா ஸ்ரீராம் வாய்ஸ்ல சவுண்ட் கேட்டு வந்த நேரம் சரியா 11:58 ஆயாச்சு. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் நாம வந்தாச்சு. மீண்டும் ஒரு மணிக்கு உங்களை வந்து பியூட்டிஃபுல்லான 60-70s வந்த இனிமையான பாடல்களோட நான் வந்து சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட், இது 101.4 ஏழாமை சமதோடு.
1: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல் போட்டா
2: ஜில்லேனா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
1: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.

0: நேரம் 12 மணி. நேர்களை நீ கேட்கலாம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்றைக்கு இடம்பெறுவது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா என்பது பிரதமர் நரேந்திர மோடியால் 2016 தொடங்கப்பட்ட மத்திய அரசின் திட்டமாகும். இந்த திட்டம் முதலில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்குவதாகும். இந்த திட்டத்தின் பயன்கள் என்னவென்றால், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்குவது மற்றும் நாட்டில் சமையல் எரிவாயுவின் உலகளாவிய பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. எல்பிஜி இணைப்புகள் மற்றும் சுத்தமான சமையல் எரிபொருளானது சமைக்கும் நேரத்தையும் உழைப்பையும் குறைக்கும். பெரும்பாலான நேரங்களில் சமையல் என்பது பெண்கள் மட்டுமே பொறுப்பேற்றுக் கொள்வதால் இது பெண்கள்

எரிவாயுவின் உலகளாவிய பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. எல்பிஜி இணைப்புகள் மற்றும் சுத்தமான சமையல் எரிபொருளானது சமைக்கும் நேரத்தையும் உழைப்பையும் குறைக்கும். பெரும்பாலான நேரங்களில் சமையல் என்பது பெண்கள் மட்டுமே பொறுப்பேற்றுக் கொள்வதால் இது பெண்களுக்கான அதிகாரமளிப்பதற்கான ஒரு சிறந்த கருவியாகவும் இந்த திட்டம் இருக்கும். சமையல் எரிவாயு விநியோகச் சங்கிலியால் கிராமப்புற இளைஞர்களுக்கும் இந்த திட்டம் வேலைவாய்ப்பை வழங்குகிறது. இந்த திட்டத்தின் நன்மைகள்: வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்குகிறது. பிபிஎல் குடும்பங்களுக்கு ஒவ்வொரு எல்பிஜி இணைப்புக்கும் குறைந்த அளவு நிதி உதவி வழங்கப்படுகிறது. இதற்கான நிர்வாக செலவை அரசே ஏற்கிறது. இந்த மானியம் சிலிண்டர், ப்ரெஷர் ரெகுலேட்டர், புக்லெட், சேஃப்டி ஹோஸ் மற்றும் இதர பொருத்துதல் கட்டணங்களுக்கான பாதுகாப்பு கட்டணத்திற்காக இந்த மானியம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் அடுப்புகளை வாங்குவதற்கு வட்டியில்லா கடன்களை வழங்குகின்றன. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா என்பது அனைத்து வகையான விநியோகஸ்தர்களின் கீழ் வரும் அனைத்து பிபிஎல் குடும்பங்களையும் உள்ளடக்கியது மற்றும் கள நிலவரத்திற்கு ஏற்ப பல்வேறு அளவு சிலிண்டர்களையும் விநியோகம் செய்கிறது. இத்திட்டத்தின் மூலம் அனைத்து மலைப்பகுதி மற்றும் மாநில மக்களுக்கும் கிடைக்கும். சமையல் நோக்கங்களுக்காக எல்பிஜி பெறுவதில் மக்கள் எதிர்கொள்ளும் பல சிரமங்களையும் இந்த திட்டம் நிவர்த்தி செய்கிறது. இந்த திட்டத்தின் நோக்கங்கள்: பெண்களுக்கு அதிகாரமளித்து அவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது, சமைக்கும் போது தூய்மையற்ற புதைப்படிவ எரிபொருள் மற்றும் பிற எரிபொருளை பயன்படுத்துவதால் ஏற்படும் உடல்நல பிரச்சனைகளை குறைக்கிறது, சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எரிபொருளின் பயன்பாட்டிலிருந்து உட்புற மாசுபாட்டை கட்டுப்படுத்துகிறது, அடுப்பு புகையால் ஏற்படும் சுற்றுச்சூழலின் தூய்மை சீரழிவை தடுக்கிறது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவிற்கு தகுதிகள்: விண்ணப்பதாரர் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும், இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், அவர் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும், மேலும் வீட்டில் வேறு எந்த எல்பிஜி இணைப்பும் வைத்திருக்கக்கூடாது. விண்ணப்பதாரரின் பெயர் SECC 2011 பட்டியலில் இருக்க வேண்டும் மற்றும் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களின் பிபிஎல் தரவுத்தளத்தில் வழங்கப்பட்ட தகவலோடு பொருந்த வேண்டும். விண்ணப்பதாரர் அரசாங்கத்தால் வழங்கப்படும் வேறு எந்த திட்டத்திலும் பதிவு செய்யக்கூடாது. இது தவிர விண்ணப்பதாரர் தனது பிபிஎல் நிலை, அடையாளம் போன்றவற்றை குறிக்கும் ஆவணங்களின் தொகுப்பையும் சமர்ப்பிக்க வேண்டும். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று நீங்கள் கேட்டது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா சிற்றுரை.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. டைம் சரியா 12:04 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இளைஞர் உலகம். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ராகுல். எல்லாருக்கும் சாட்டர்டே எப்படி போயிட்டுருக்கு? சமஹாசமாக போயிட்டுருக்கா? எல்லா வேலைகளையும் வந்து பார்த்து முடிச்சுட்டு அப்பாடா வீக்கெண்ட் எப்படா வரும் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி காத்திருக்கக்கூடிய தருணத்தில் நம்ம ரெயின்போ எஃப்எம்ல பேசி ஜாலியாக உங்களுடைய மகிழ்ச்சியான பாடல்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நிகழ்ச்சி வாயிலாக நம்ம வந்து தொடர்ந்து நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அதை நீங்கள் கேட்க போகிறீங்க. இடையா உங்களுடைய கருத்துக்கள் வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கி என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, இளைஞர் உலகம். இந்த நிகழ்ச்சினாலே இளைஞர்கள் பற்றினா ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நீங்கள் இப்போ பார்த்து வியக்கிற ஒரு இளைஞர்னால் யாரை சொல்லுவீங்க? நம்ம தெருலேயே இருக்கலாம், அல்லது நம்ம ஃபேமிலியிலே இருக்கலாம், அல்லது நம்ம வேலை செய்யக்கூடிய பணியிடங்களில் இருக்கலாம். அந்த ஒரு இளைஞனை பார்த்தா, பா எப்படி வேலை செய்கிறான்ப்பா, எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் வந்து உயர்ந்திருக்கான்ப்பா அப்படின்னு நீங்கள் பார்த்து பிரமிக்கிற அந்த ஒரு இளைஞன் அல்லது இளைஞியை பற்றி தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. கால் பண்ணி பேசலாம்

4298600038 அண்ட் 0444-2952054 இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து வியக்கிற அந்த இளைஞர் யார், இளைஞர் யார், அதை நான் தெரிஞ்சுக்க கேட்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக ஆவாரம் பூ படத்திலிருந்து ஒரு ஆசமான பாடலாக காத்திருக்கு. இணைந்திருப்போம் நேரத்தில்.

0: இது ரூபி ஜூஸ் குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்.
0: இதமானது சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன். மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: ஆவாரம் பூ படத்திலிருந்து அருமையான ஒரு பாடலை நிகழ்ச்சியுடைய ஆரம்ப பாடலாக கேட்டோம். கங்கைபுரன் வரிகளில் எஸ் ஜானகி மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தாங்க. அந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா செல்லக்கிளியே அப்படின்ற வார்த்தை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு முறை வந்திருக்கும். அந்த அஞ்சாறு முறையுமே ஒரு வெவ்வேறு ஒரு என்ன சொல்கிறது பாவத்தில் வந்து அழகாக பாடியிருப்பாங்க அந்த பாடலை. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க, போயிடலாம். வணக்கம்.
3: வணக்கம். பொன்னேரி ஜெகண்டிலிருந்து கலி அமது பேசுகிறேன் சார்.
2: நல்லா இருக்கீங்களா கலி அமது?
3: ஆ, நல்லா இருக்கா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கும் சார்.
3: சரி, சம கலர் ஆகிடுங்க சார், சம லெவல் சார். நீங்க
2: என்ன சார்
3: ஆளு சேட்டு பாய் மாதிரி கலர் ஆகிறீங்களா ஆளு?
2: அப்பா வாய்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறீங்க நினைக்கிறேன். சரி நண்பா, உங்களுக்கு ஒரே ஒரு தலைப்பு நீங்க சொல்லிருந்தோம், கவனிச்சிருப்பீங்க
3: நினைக்கிறேன். கண்டிப்பா பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட பையன் பாத்தீங்கன்னா கோபி, அவங்க பையன். ஆக்சுவலி இந்த பையன் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல சரியா படிக்க மாட்டான். இவனுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா விளையாட்டு தான். எப்ப பார்த்தாலும் ஸ்போர்ட்ஸ் எடுத்து கிரிக்கெட் விளையாடுவான், இது மாதிரி விளையாடுவான். இவன் செஞ்ச சாதனம் பாத்துட்டீங்கன்னா சிலம்பத்துல போயிட்டு கத்தார்ல போயிட்டு கோல்டு மெடல் அடிச்சுட்டு வந்தான். பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க அப்பா வந்து அந்த இது வந்து என்கிட்ட சொன்ன போல, நான் அப்படியே சொன்னோம்பா, உன் பையன் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் எது இருக்கோ அதுல விடு. அதுதான் நான் நிறைய சொல்றேன் மக்களுக்கு, என்னன்னா ஆர்வம் எதுல இருக்கோ அதுல விட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வந்தது. இந்த பையனை பார்த்து ஒரு உதாரணம் கிடைச்சது.
2: சூப்பர் சூப்பர், கலில அமது, நன்றி.
3: ஆமா,
2: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அடுத்த நேர் இணைப்புல வணக்கம். ஓகே, நீங்களும் நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண அழைக்கிறீர்கள். 044-298-6008. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
4: ஐயா.
2: ஐயா வணக்கம்
4: சார். கார்த்திக் பேசுமாம்.
2: ஹாய் கார்த்திக், சொல்லுங்க
4: சார். என் ஃப்ரெண்ட் இருக்கான் சார், அவனுக்கு 25 ஆகுது.
2: ஓகே.
4: அவன் வந்து இப்பவே செஸ் மாஸ்டர் ஆயிட்டான் சார்.
2: செஸ் மாஸ்டர்.
4: சொல்லுங்க.
5: சின்ன
2: வயசுல பெரிய
5: சாதனைகள் இந்த ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு.
2: வெரி குட், வெரி குட், வெரி குட், நன்றிமா,
5: நன்றி.
2: ஓகே, நேர்களை நீங்களும் நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அழைக்க வேண்டும். 044-298-6008 மற்றும் ஒரு 044-295-2555. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலாக அவை சண்முகி படத்திலிருந்து பாடல் ஹரிஹரன் வாய்ஸில் வர காத்திருக்கு. வாலிவரிகளில் தேவா மியூசிக்கில் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருப்போம். இது உங்கள் FM Rainbow 101.4.

0: அடிப்படையிலான
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.

0: நீங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஒரு மரம் 1000 உயிர்களின் நம்பிக்கை, ஒரு விதை நாளைய தலைமுறையின் எதிர்காலம். நீங்க இன்னைக்கு நட்டு வைக்கிற ஒரு மரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிழலாகவும் தூய காற்றாகவும் உயிரின் பரிசாகவும் மாறுது. இந்த வன மகோத்சவ வாரத்துல குறைந்தபட்சம் ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாப்போம். பசுமையான தமிழகம், வளமான இந்தியா, பாதுகாப்பான உலகம். மரத்தை நட்டு மழையை வரவேற்கலாம், பசுமையை வளர்த்து பூமியை காப்பாத்தலாம். இவை எல்லாமே நம்ம கைகள்ல தான் இருக்கு. அனைவருக்கும் வன மகோத்சவ வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: அவை சண்முகிலிருந்து காதலி காதலி பாடல் கேட்டு முடித்தோம். அதில் சில லைன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வாலி அவர்கள் எழுதியிருப்பார். ஓயாத தாபம் உண்டான நேரம் நோயானதே நெஞ்சம். அந்த தாபம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வந்ததுன்னா என்ன மாதிரியான ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றது அழகான வரிகளில் வந்து எழுதியிருப்பார். அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கார், பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர் பேசுறீங்க. ராகுல்
0: சூப்பர் சந்திரசேகர் நிகழ்ச்சி கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: மிக்க மகிழ்ச்சி. எனக்கான இன்னொரு பாட்டி தலைப்பு சொல்லுங்க.
0: என்ன தலைப்புனா, நீங்க உங்க ஏரியால அல்லது உங்களுடைய சொந்தத்துல பார்த்து வியந்த ஒரு இளைஞர், இந்த சின்ன பையன் இவ்வளோ சின்ன வயசுலேயே வந்து இவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணியிருக்கானே, கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறியிருக்காதே அப்படின்னு பார்த்து யாரையா பிரமிச்சிருப்பீங்கல்ல?
1: ஆமா, ஆப்வியஸ்லி. என்னுடைய கசின் இருக்கான், பேர் வந்து அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஓகே.
1: ரொம்ப சூப்பரா தன்னுடைய குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சான் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரம் அப்படிங்கறது ரொம்ப கேள்விக்குறியா இருந்தது. அவங்க அப்பா நிறைய கடன் பட்டு இருந்தாங்க. பட் அந்த ஒரு ஃபேமிலியுடைய சிச்சுவேஷன்ஸ் புரிஞ்சு வாடகை வீட்டுல இருந்தவ சொந்த ஒரு வீடு அப்படிங்கறத கட்டியிருந்தான். உங்க அப்பாவுக்கு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், குட்டி குட்டியா சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவனுக்கு அடுத்த படிநிலைக்கு அவனுக்கு போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தது. அதை நினைச்சு
0: பெருமைப்பட்டிருக்கேன். சந்திரசேகர், நன்றி.
1: நன்றி.
0: ஓகே, அடுத்த நேரத்தில் வணக்கம்.
2: வணக்கம் ராகுல் சார்.
0: வணக்கம்.
2: பெரும்பாக்கம் வனஜா.
0: பெரும்பாக்கம் வனஜா சொல்லுங்கம்மா, நீங்க பார்த்து வியந்த ஒரு இளைஞர் இளைஞனா யார சொல்லுவீங்க?
2: என்னுடைய கணவர் தான் சார். நான் கல்யாணம் பண்ணி வரும்போது வந்து ரொம்ப இதுவா இருந்தோம்.
0: ஓகே.
2: இப்ப அவருடைய உழைப்பால வீடு கட்டி பசங்க ரெண்டு பேர் காலேஜ் படிச்சு இப்ப முடிக்க போறாங்க.
0: ஓகே.
2: அவர் வந்து அவர் கஷ்டத்தாலேயே தான் நாங்க இந்த நிலைமை இருக்கோம்.
0: நீங்க பார்த்து வியந்த ஒரு இளைஞர் அல்லது இளைஞனா யார சொல்லுவீங்க அப்படின்னு, நம்ம நம்மளுடைய தெருக்கள்ல இருக்கட்டும் அல்லது எதிர்த்த வீடுல இருக்கட்டும் அல்லது நம்முடைய உறவுகள்லயே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்லது இளைஞர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு லெவலில் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து நல்லா ஒரு பெரிய ஒரு நல்ல பொசிஷன் வந்து ரீச் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பரவாயில்லப்பா நல்லா வளர்ந்துருக்காங்கப்பா இந்த ஒரு பையன், இந்த பையனால் இவங்க ஃபேமிலி அப்படின்னு நினச்சிங்கன்னா யாரை சொல்லுவீங்க? அதுதான் நம்ம பேசிகிட்ருக்கோம். அடுத்த நீங்கள் இணைப்பில் வணக்கம். ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்ருக்கீங்க சார், இணைப்பில் தான் இருக்கீங்க. ஓகே, அமைதியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். மதியான சாப்பாடு வேலை வீட்டில் போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே கால் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வீட்டில் கூப்பிட்டுருப்பாங்க, உடனே காலை கட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாரு. அடுத்த நேர் மறுபடியும் வணக்கம்.
3: வணக்கம்ப்பா.
0: வணக்கம்.
3: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி அம்மா.
3: நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பர், அருமையாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: நாங்களும் ரொம்ப அருமையா இருக்கோங்கப்பா.
0: சந்தோஷம்.
3: கிளைமேட் நல்லா இருக்கு, வெயில் இல்லை இன்னைக்கு.
0: இன்னைக்கு சென்னையில அதே மாதிரியான ஒரு தட்பவெப்ப நிலை தான். சரி, நீங்க பார்த்து வியந்த ஒரு இளைஞர் அல்லது இளைஞனா யார சொல்லுவீங்க?
3: அதாவது நான் பார்த்து வியந்த இளைஞன்னா கிராமத்துல இருக்கான், ராஜா பேரு.
0: ஓகே.
3: அவங்க அப்பா வந்து இது ரொம்ப மது அருந்தி தன்னோட சொத்துக்களை எல்லாம் கொஞ்சம் இழந்தவரு. ஆனா வயக்காடுகள் இருந்துச்சு, அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு அவனை படிக்க வச்சாங்க. படிக்க வச்சு நல்ல மார்க்கும்

0: என்ஜினியரா இருந்தான். ஆனா அந்த என்ஜினியர் வேலை வந்து அவனுக்கு கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கும் போல, அதை விட்டுட்டு ஊருக்கு வந்துட்டான். எனக்கு இங்க பிடிக்கல, இங்க நமக்கு இந்த மாதிரி நிலங்களும் இருக்கே நம்ம பாத்துக்கிறோம் சொல்லிட்டு மாடு, ஒரு மூணு மாடு வந்து வச்சிருந்தாங்க, நாட்டு மாடு. அந்த மூணு மாடையுமே பாடத்தை வச்சு அவங்க அம்மாட்ட விடிய காலம் எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்ப்பான். அவங்க அப்பாவையுமே தண்ணி எல்லாம் சாப்பிடக்கூடாது, இனிமே கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்க அப்பாவையுமே அந்த வேலைகளை ஈடுபடுத்தி மூணு மாடை 16 மாடை ஆக்கிட்டாங்க.
1: வெரி குட். அதாவது விவசாயத்துல புரட்சி நடத்திட்டு இருக்காரு.
0: ஆமா ஆமா, எனக்கு ஆச்சரியம்னா அவன் புள்ளரிக்கும் அவனை பார்க்கும் போதே. ஒரு சின்ன பையன், ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கிற பையன், தன்னோட வேலையை 50,000 சம்பளம் வர்ற வேலையை தூக்கி உதவி தள்ளிட்டு நம்ம பூமியை காப்பாத்தணும், விவசாயத்தை காப்பாத்தணும்னு வந்து 16 மாடுகளாகி இன்னைக்கு 2-3 ஆளுக்களை சம்பளத்துக்கு போட்டு அந்த வண்டியில பூராமே பைக், 2-3 பைக் அவங்களோட இதுலயே வாங்கி அவங்க தேவைக்கு வாங்கி கொடுத்து அத வந்து பட்டினக்கரைக்கு வந்து பால் ஊத்த வர்றாங்க. எல்லா ஊருக்கும் எங்க பரமக்குடிக்கு வந்து ஊத்துறாங்கப்பா. அந்த பையன் வந்து அந்த பையனை மாதிரி எல்லாருமே ஒரு சிறப்பான ஒரு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது.
1: நன்றி நன்றி நன்றி, நல்ல ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தீங்க. அடுத்த நேர இனிப்புல இருக்காரு. வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் மேலவாகத்துல இருந்து மணிமாலா சார்.
1: மணிமாலா சொல்லுங்கம்மா.
2: நான் பார்த்து உயர்ந்ததுன்னு பார்த்தா நம்ம சிஎம் சார் தான் சார், விஜய் சார்.
1: ஓகே,
2: ரொம்ப ஒரு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும், நேர்லயே பாத்துருக்கேன் அவரை.
1: நன்றிமா நன்றி நன்றி நன்றி. நிறைய பேர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய இளைஞர்கள் வந்து பல்வேறு துறைகளில் சாதிச்சாலும் பொறுப்புகள்லையும் அதிகாரமிக்க பொறுப்புகள்லையும் வந்து இளைஞர்கள் வராங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு அந்த நேயர் சொல்லியிருந்தாங்க. 12:27 ஆகிட்டு இருக்கு, கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் ஆஹா படத்துலேருந்து ஹரியரன் வாய்ஸில் பாடலில் இருக்காத்திருக்கு. இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே இது உள்ளது.

0: 12:32 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இளைஞர் உலகம். இன்னைக்கு என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம்னா, நீங்கள் பார்த்து வியந்த ஒரு இளைஞர் அல்லது இளைஞி அப்படின்னா யாரை சொல்லுவீங்க, என்ன காரணம் அப்படின்றதான் கேட்டுட்டு இருக்கோம். நேர் இணைப்பில் இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். கிழக்கு தமிழ் ராஜசேகர் சார்.
0: ராஜசேகர் சார் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நல்ல தலைப்பு சார்.
0: சொல்லுங்க.
1: நான் உயர்ந்தது என்னுடைய பேத்தியுடைய அபிநயத்துடன் கூடிய பரதநாட்டியம் சார். அதாவது 6 வயசு தான் சார் ஆகுது. நல்லா அட்டகாசமாக ஆடினா சார். அந்த அபிநயம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து சூப்பராக பண்ணா சார். அதுதான் சார் நான் வேண்டது. இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ மெமரியோடு நல்லா பண்ணியிருக்காளே.
0: வெரி குட் சார், வெரி குட். பேத்தியை பார்த்து வந்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்.
1: ஓகே சார்,
0: நன்றி நண்பா. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க?
2: நான் மேடகத்துல சித்ரா சார். ராகுல் சார் நல்லமா
0: சூப்பரா இருக்கமா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி, எனக்கும் சந்தோஷம். சொல்லுங்க, நீங்க யார பார்த்து வியந்தீங்க? எந்த இளைஞர்?
2: கணவர் தான் சார்.
0: என்ன ரெண்டாவது ஆளா வந்து கணவரை பார்த்து வியந்திருக்குன்னு சொல்றீங்க?
2: ஆமா சார், அவர் விவசாய குடும்பம். நான் பிறந்தது சென்னைதான். அவ இங்கே அங்கேயே வந்துட்டோம் சார் சென்னைக்கு. இப்ப வந்து இன்னமும் வேலை செய்யறாரு. 65 வயசு ஆகுது, இப்பவும் வேலைக்கு போறாரு. அதான் இப்போ பிள்ளைங்களை படிக்க வச்சோம் சார், இங்கிலீஷ் மீடியம்.
0: ஓகே.
2: இப்போ ஒரு 2 மாடி கட்டியிருக்கோம். பரவாயில்ல சார், ஓரளவுக்கு இருக்கோம் நல்ல மாதிரி.
0: வெரி குட், வெரி குட். மகிழ்ச்சிமா, நன்றி.
2: தேங்க்யூ சார்.
0: ஓகே, நேர்களே ஒரு பாடல் போயிட்டு வந்துடலாம். அமராவதி படத்துல இருந்து வைரமுத்து வரிகளில் பாலபாரதியுடைய மியூசிக்கில் சாங் வர காத்திருக்கு. இணைந்திருப்போம்.

ஒரு மரம் 1000 உயிர்களின் நம்பிக்கை, ஒரு விதை நாளைய தலைமுறையின் எதிர்காலம். நீங்க இன்னைக்கு நட்டு வைக்கிற ஒரு மரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிழலாகவும் தூய காற்றாகவும் உயிரின் பரிசாகவும் மாறுது. இந்த வன மகோத்சவ வாரத்துல குறைந்தபட்சம் ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாப்போம். பசுமையான தமிழகம், வளமான இந்தியா, பாதுகாப்பான உலகம். மரத்தை நட்டு மழையை வரவேற்கலாம், பசுமையை வளர்த்து பூமியை காப்பாத்தலாம். இவை எல்லாமே நம்ம கைகள்ல தான் இருக்கு. அனைவருக்கும் வன மகோத்சவ வர வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உதான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத் துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த

0: உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜோத்பூரில் இன்று திட்டத்தை இன்று தொடங்கி வைத்த அவர் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். விமானங்களில் பயணம் மேற்கொள்வோரின் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்த மாற்றியமைக்கப்பட்ட திட்டம் உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை பயன்படுத்தப்படாமல் உள்ள 100 விமான நிலையங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கும் இந்த திட்டம் வகை செய்யும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனையத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஊடகப் பிரிவு அதிகாரிகளுக்கான மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். சமூக வலைதளங்களில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு ஊடகப் பிரிவு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய எண்ணெய் கழகத்துடன் இணைந்து வாகன ஆராய்ச்சி சங்கம் மேற்கொண்ட சோதனைகளில் எதிர்மறையான எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 40,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4 சக்கர வாகனங்களிலும் 20,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 சக்கர வாகனங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் 23 பேரை தீவிரவாதிகள் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கான அறிவிக்கையை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சேலம் ரயில் நிலையத்தில் இதுகுறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் இதற்கான அறிவுறுத்தலை அவர் வழங்கினார். மேட்டுப்பாளையம் நாமக்கல் ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளின் தற்போதைய நிலை குறித்தும் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சத்தீஸ்கரில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்ற இது தொடர்பான பயிலரங்கை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு விரைவாக சென்றடைவதில் தகவல் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தீ விபத்துக்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அம்மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. முக்கிய அரசு அலுவலக வளாகங்களில் தீயணைப்புத்துறை பாதுகாப்பு சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. போபால் அருகே முறையான தீ பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றாத 2 பயிற்சி நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விவசாயிகள், மகளிர் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோரின் மேம்பாட்டில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சர்வதேச கூட்டுறவு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கும் கூட்டுறவுத்துறை உதவி வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். கூட்டுறவு பல்கலைக்கழகங்கள், நவீன பயிற்சி மையங்கள் போன்றவை இதில் அடங்கும் என்று அவர் கூறினார்.

0: குறிப்பிட்டுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அம்மாநிலத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை துறை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று தொடங்கியது. டெஹ்ரானில் நடைபெற்று வரும் இறுதிச் சடங்கில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்தியாவின் சார்பில் பீகார் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் திரு சையத் அதா ஹஸ்னேன் மற்றும் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா இதில் பங்கேற்றுள்ளனர். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவிற்கு குறித்த நேரத்தில் உதவிகள் வழங்கிய இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அந்நாட்டில் இந்திய ராணுவத்தால் ஏற்படுத்தப்பட்டுள்ள தற்காலிக மருத்துவமனையை பார்வையிட்ட வெனிசுவேலா அமைச்சர் திரு வியான் கில் குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வெனிசுவேலா மக்கள் நன்றி கடன்பட்டிருப்பதாக கூறினார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 24 மணி நேரமும் இந்த மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாள்தோறும் 400க்கும் மேற்பட்டோர் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு வியான் கில் தெரிவித்தார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங், விஜய் சுண்டி இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தையும் 72 கிலோ எடைப்பிரிவில் மனிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 8-11, 2-11, 12-10, 11-9, 11-7 என்ற செட்கணக்கில் எகிப்தின் ஃபரிடா வேலிட வென்றார். ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கேரி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா பூனாச்சா, தாய்லாந்தின் புரூச்சியா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. 5 போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டம் மழையினால் கைவிடப்பட்டது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை சற்று முன் வரை 37 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன் எடுத்துள்ளது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி தனது முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 343 ரன் எடுத்துள்ளது. புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 4வது சுற்று முடிவில் இந்தியாவின் அபிஜித் குப்தா முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் மறைந்த உயரிய தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமேனியின் 6 நாள் இறுதிச் சடங்குகள் இன்று டெஹ்ரானில் தொடங்கியது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: Ready?

12:50 ஆயிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.4 இளைஞர் உலகம். இன்னைக்கு என்னென்ன தலைப்பில் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்க பார்த்து வியந்த ஒரு இளைஞர் அல்லது இளைஞனா யாரை சொல்லுவீங்க? அது உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய பையனா இருக்கலாம், சொந்தக்கார பசங்களா இருக்கலாம்.

யாராக இருந்தாலும் அவங்கள பார்த்து பரவாயில்லையப்பா, லைஃப்பில் வந்து நல்லா முன்னுக்கு வந்திருக்காங்களே கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்களே, அது யார் அப்படின்றது தான் கேட்டுட்ருக்கேன். நேர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க, நெக்ஸ்ட் ஒரு பாட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். பிரியமுடன் படத்துலேருந்து பாடலில் காத்திருக்கு, இணைந்திருப்போம் நேர்களே.

ஓகே, நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதி நோக்கி வந்தாச்சு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறேன். நம்மளை பார்த்து மற்றவங்களும் வியக்க முடியும் நம்முடைய வாழ்வு அப்படின்றது இருக்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய வீடுகளில் அல்லது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர்கள் பற்றி நம்ம இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியில் பேசியிருப்போம். ரொம்ப மகிழ்வாக இருந்தது அப்படின்றத சொல்லிட்டு நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலாக சின்ன கவுண்டர் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். நீந்திருப்போம் நேர்களே.

நேரம் சரியாக 1:01 ஆகிட்டுருக்கு. நான் உங்கள் சுகன்யா அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கேன். எஸ், 60-70களில் வந்த இனிமையான பாடல்களோடு தான் அடுத்த 1 மணி நேர பயணம் நடக்க போகுது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக TM சௌந்தரராஜன் அவர்களுடைய குரலில், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில் வந்துகிட்ருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

டிஎம் சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலில் எவர் கிரீன் சாங்கில் அந்த மாதிரி ஒரு பாடல் கேட்டு வந்தாச்சு. 1:12 ஆகிட்டு இருக்கு. 60-70களில் வந்த இனிமையான கானங்களோடு தான் இந்த 1 மணி நேர பயணம். அடுத்த பாடல் உங்களுக்காக சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய குரலில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளை. ஸ்டே டியூன்ட் 101.4.

0: கேமரா ரோலிங் ஆக்சன்.
1: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்குறது என்ன தெரியுமா? இதுதான் H2O கேப்சூல்ஸ். இந்த H2O கேப்சூல்ஸோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
2: ஏய், கட் கட் கட், யாரா அது ரிகர்சல் நேரத்துல குறுக்க வந்துகிட்டு?
3: தண்ணி கேன் போட வந்து ப்ரோ.
4: இன்னைக்கு கேன்ல இருக்கிற தண்ணி நாளைக்கு கேப்சூலா ஆகாம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீர் ஆதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

ஒரு மரம் 1000 உயிர்களின் நம்பிக்கை, ஒரு விதை நாளைய தலைமுறையின் எதிர்காலம். நீங்க இன்னைக்கு நட்டு வைக்கிற ஒரு மரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிழலாகவும் தூய காற்றாகவும் உயிரின் பரிசாகவும் மாறுது. இந்த வன மகோத்சவ வாரத்துல குறைந்தபட்சம் ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாப்போம். பசுமையான தமிழகம், வளமான இந்தியா, பாதுகாப்பான உலகம். மரத்தை நட்டு மழையை வரவேற்கலாம், பசுமையை வளர்த்து பூமியை காப்பாற்றலாம். இவை எல்லாமே நம்ம கைகளில் தான் இருக்கு. அனைவருக்கும் வன மகோத்சவ வர வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் அக்கறையுடன் ரெயின்போ FM 101.4.

எலாரீஸ்வரி அவர்களுடைய குரலே ஒரு தனி மேஜிக் தான்ல. அழகான பாடல்களோடு ஒரு பயணம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய குரல்ல கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள். ஸ்டே டியூன்ட்.

0: மனோரமா அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்டு வரும்போது 1:28 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வாய்ஸ் அவங்களுக்கு, அதுவும் பாடல் பாடும்போது ஒரு வித்தியாசமான ஒரு டோன் அவங்களுக்கு உள்ள இருக்கும். ரொம்ப அழகான ஒரு பாடல். அடுத்த பாடல் உங்களுக்காக எதிர்நீச்சல் திரைப்படத்தில் வந்துட்டுருக்கு. TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா அவர்களுடைய எவர்கிரீன் காம்பினேஷன் சொல்லலாம், அந்த அவங்களுடைய வாய்ஸில் வாலி அவர்களுடைய வரிகளில். அடுத்த பாடல் உங்களுக்காக TM சவுந்தரராஜன் அகெயின் பி சுஷிலா அவங்களோட எவர்கிரீன் காம்பினேஷன் தான். MSV அவர்களுடைய இசையிலையும் வந்துகிட்டு இருக்கு குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து. ஸ்டே டியூன்ட் இது 101.4.
1: நீங்க சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
2: ஏண்டி புதுசா கேக்குற

0: பொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன தேவை?
0: அடக்கி வைப்பேன்.
1: அதுக்கும் மேலே
0: பல்ல உடைப்பேன்.

0: எஃப்எம்முக்கு ஒன்று போலினாலும் இங்கே எல்லாமே சமதோடு.
1: ஒரு மணி 39 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. 60-70களில் வந்த மிக இனிமையான பாடல்களோடு தான் ஒரு பயணம் போயிட்டு இருக்கோம். எல்லாரும் ஈஸ்வரி அவர்களுடைய குரலில் பாடல்கள் கேட்டு வந்தாச்சு. எஸ், அடுத்த பாடலும் அவங்களுடைய குரலில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாடலை எப்போ கேட்டாலுமே அப்போ தான் என்னமோ ரெக்கார்டிங் பண்ணி வந்த மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கொடுக்குற ஒரு பாடல், பணமா பாசமா திரைப்படத்திலிருந்து. அடுத்த பாடல் உங்களுக்காக தில்லானா மோகன் அம்பாள் படத்திலிருந்து பி சுஷிலா அவர்களுடைய குரலில். தொடர்ந்து இணைந்திருங்க.
2: யாழந்த பயம், யாழந்த பயம், யாழந்த பயம் யா.

0: FM.
1: தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரகடா தரக

FM 101.4 இங்க எல்லாமே சமதுளு. சந்தோஷமான நிம்மதியான நாளாக இருக்கட்டும். நிகழ்ச்சி நிறைவு பாடல்களாக திருமால் பெருமை மற்றும் உயர்ந்த மனிதன் படங்கள்லேருந்து பாடல்கள் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4.

0: அந்தனாய் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, நண்பனே.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களை, நேரம் சரியா 2:16 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ் வாணி எஃப்எம் ரெயின்போ 103.4 ரெயின்போ மெலடிஸ். ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை அடுத்த ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு கேட்டு ரசிக்கப்புறோம். நான் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான பாடல்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் ஒழிக்க காத்திருக்கு. நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக அதர்மம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ. இணைந்திருப்போம், இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: Rainbow Melodies. இதமாய் இசையாய்.

இனிமையான இதமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. 2:22 உங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சியுடைய அடுத்த ஒரு பாடல், எல்லாருக்குமே பிடித்த ஒரு பாடல், கேட்ட உடனே வந்து மகிழ்ச்சியுடைய உச்சத்துக்கே செல்லக்கூடிய ஒரு பாடலா இந்த பாடல் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஆர் வி உதயகுமாருடைய அற்புதமான

0: இளையராஜாவோட இசையமைப்புள்ள பாடல் இதோ.
1: ஐயையா, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வெக்கப்படுறிய. அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ, யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

0: கோயில் வரமாட்டா.
1: ஹே ராஜி, திருவிழாக்கு போலாமா?
2: திருவிழாவா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஒரே ஜாலியா இருக்குமே. வரேன் வரேன், நானும் வரேன்.
1: ராஜி, இது நீ நினைக்கிற திருவிழா இல்ல, இது வேற.
2: வேறவா? ஓ, புரிஞ்சு போச்சு. புத்தக திருவிழாவா?
1: புத்தக திருவிழாவும் இல்ல, ஆனா இது புத்தகத்தை உருவாக்குற முக்கியமான பொருளோட திருவிழா.
2: நீ என்ன ரம்யா சொல்ற, சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா தான் சொல்லேன்.
1: சரி சரி, அலட்டிக்காத, சொல்றேன் சொல்றேன். புத்தகம், காகிதம், மேசை, நாற்காலி, பழம், காய்கறி அப்படின்னு ஏன் நம்ம சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு நமக்கு இவ்ளோ பொருட்களை தந்து உதவிட்டு இருக்க மரங்கள். காடுகளோட திருவிழா.
2: காடுகளோட திருவிழாவா? இது புதுசா இருக்கே.
1: இது புதுசுலாம் இல்ல, 1950 இருந்தே இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடப்படுது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, மரங்களை நடுறது, காடுகளை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துறது. இதனாலதான் இந்த காடுகளோட திருவிழா கொண்டாடுறாங்க.
2: சரி, அதை எப்ப கொண்டாடுறோம்?
1: சூப்பரா கேட்டப்போ, July 1-7 வரைக்கும், அதாவது July 1 வாரம் காடுகளோட திருவிழாவை கொண்டாடிட்டு வரோம். சரி, இப்ப சொல்லு, திருவிழாக்கு போலாமா?
2: நானும் செடியோட வந்துடுறேன். செடியை நட்டு திருவிழாவை செலிப்ரேட் பண்ணிடுவோம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

டியூட் படத்தில் இருந்து சூப்பரான சாங் கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலா என்ன செய் மச்சான் திரைப்படத்திலிருந்தும், அதை தாண்டி அதுக்கடுத்ததாக வரக்கூடிய பாடலா அதிரடி படை திரைப்படத்திலிருந்தும் பாடல் அடுத்தடுத்து ஒளிக்கு காத்திருக்கு. இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தோல்

ரெயின்போ மெலடிஸ் கேட்டிருக்கீங்க உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ஏஆர் ரஹ்மானுடைய இசையமைப்பில் வைரமுத்து வரிகளில் சித்ரா மற்றும் உன்னிகிருஷ்ணன் இருவரும் இணைந்து பாடிய பாடல். அதை தொடர்ந்து கேட்கக்கூடிய பாடலாக ஏஆர் ரஹ்மானுடைய இசையமைப்பில் வைரமுத்து வரிகளில் ஜெயச்சந்திரன் மற்றும் சித்ரா இருவரும் இணைந்து பாடிய பாடல் மே மாதம் திரைப்படத்திலிருந்து. இரண்டு பாடல்கள் அடுத்தடுத்து, ஒன்று கருத்தம்மா மற்றொன்று மே மாதம்.

0: நேரம் 3 மணி, நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சிவில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சிக்கு மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவிக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவிக அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவிக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிலிட்டு அழித்தனர். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மனிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தைப் போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங், விஜய் சண்டி இணையும் பாவனா பூஜா இணையும் தங்கப்பதக்கம் வென்றன. மும்பையில் நடைபெற்ற சர்வதேச

ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசெரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, 3:04 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.4 அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி. அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு வச்சு நம்ம வந்து பேசுவோம், நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துப்போம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்தியாவின் வல்லமை அப்படின்ற தலைப்பில் தான் நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்க போகிறோம். அது குறிப்பிட்டு சொல்லலாம், மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது அதிகாரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நாட்டு மக்கள்கிட்ட பல்வேறு கருத்துக்களை வந்து மனம் திறந்து பேசியிருந்தார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்தியாவுடைய வல்லமை பல துறைகளில் எப்படி இருக்குது, அதுவும் குறிப்பிட்டு சில துறைகளை மேற்கோள் காட்டி அந்த துறைகளில் இந்தியாவுடைய தற்சார்பு பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து வெளிப்படுத்தியிருந்தார் தன்னுடைய உரையில். அதெல்லாமும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் போயிட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக ரெட் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ. இணைந்திருப்போம் இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே தூள்.

ஒரு மரம் ஆயிரம் உயிர்களின் நம்பிக்கை, ஒரு விதை நாளைய தலைமுறையின் எதிர்காலம். நீங்க இன்னைக்கு நட்டு வைக்கிற ஒரு மரம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நிழலாகவும் தூய காற்றாகவும் உயிரின் பரிசாகவும் மாறுது. இந்த வன மகோத்சவ வாரத்துல குறைந்தபட்சம் ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பாதுகாப்போம். பசுமையான தமிழகம், வளமான இந்தியா, பாதுகாப்பான உலகம். மரத்தை நட்டு மழையை வரவேற்கலாம், பசுமையை வளர்த்து பூமியை காப்பாற்றலாம். இவை எல்லாமே நம்ம கைகளில் தான் இருக்கு. அனைவருக்கும் வன மகோத்சவ வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: 21.4 இங்க எல்லாமே சமதுளு.
1: அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. இன்றைய நிகழ்ச்சியில் இந்தியாவின் வல்லமை குறித்து தான் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்தியாவுடைய வல்லமை அப்படின்றது பல்வேறு துறைகளில் இந்தியா வந்து சிறந்த ஒரு நாடாக வந்து விளங்கிட்டுருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உலக அளவில் நம்முடைய பாரத தேசத்துடைய பெருமை நாளுக்கு நாள் வந்து கூட்டிகிட்டே தான் போயிட்டுருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. மனதின் குரல் நிகழ்ச்சியிலுடைய 135வது அத்தியாயத்தில், அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன், June 28 135வது அத்தியாயத்தில் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தார். குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்தியாவுடைய வல்லமை எந்த அளவுக்கு இருக்குது, DRDO சொல்லக்கூடிய அந்த தேசிய ஆராய்ச்சி பாதுகாப்பு மையத்தில் எப்படி இருக்குது, இந்திய கடற்படையில் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் தற்சார்பு பாதுகாப்பில் இந்தியா எப்படி ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக இருக்குது அப்படின்றதெல்லாமும் மேற்கோள் காட்டி பேசியிருந்தார். அவருடைய உரையில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை சிலதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். 2026 முதல் பாதியினுடைய நிறைவை நோக்கி நம்ம கிட்டத்தட்ட போயிட்டோம். கிட்டத்தட்ட ஆஃப் த இயர் வந்து போயாச்சு அப்படின்றத வந்து குறிப்பிட்டு, கடந்த 6 நம்முடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா நாட்டு மக்கள் என்னென்ன துறைகள்லாம் சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பல்வேறு சந்தர்ப்பங்களில் நம்ம வந்து விவாதிச்சிருக்கோம் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதத்தில் கூட, அதாவது தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த ஒரு மாதத்தில் கூட என்ன மாதிரியான சாதனைகள் நாட்டில் நடந்திருக்கு அப்படின்றத நாட்டு மக்கள்கிட்ட பகிர்ந்திருக்காரு. அந்த சாதனைகள் எல்லாமே கூட எல்லாருக்கும் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கு அப்படின்றத மேற்கோள் காட்டி பேசியிருந்தார். இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்பு கூட தொடர்புடையவை அப்படின்றத பதிவு பண்ணி, தற்போது கொல்கத்தாவில் கூட வந்து கடற்படை தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளக்கூடதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த நேரத்தில் INS துனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரை ஆகிய போர்க்கப்பல்களை வந்து கடற்படையில் இணைக்கப்பட்டு நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருந்தார். இந்த கப்பல்கள் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே வந்து நம்முடைய உள்நாட்டிலேயே நடைபெற்றன அப்படின்றது தான் இதில் ஒரு சிறப்பம்சமாக இருக்குது. எப்பயுமே ஒரு நாடு அப்படின்னும் போது தன்னிறைவு பெற்ற ஒரு நாடுன்னா நமக்கான தேவைகள் எல்லாத்தையுமே நாமே பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் இருந்தால் மற்ற நாடுகள்கிட்ட நம்ம எதிர்பார்த்திருக்க வேண்டாம். நம்முடைய பொருளாதாரமும் இதனால் வலுப்படும் அப்படின்றது தான் இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஜூன் மாதத்தில் விமானத்துறையிலும் கூட இன்னும் பெரிய சாதனைகள்லாம் வந்து நடந்திருக்கிறதா நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மேற்கோள் காட்டி பேசியிருந்தார். C-295 அப்படின்ற விமானம் இந்தியாவிலேயே முழுவதுமாக தயாரிக்கப்பட்டது அப்படின்றதை பதிவு பண்ணியிருந்தார். இந்த C-295 இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தா, தனது முதன் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருந்தார். இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன அப்படின்றது சொல்லியிருக்காரு. ரொம்ப பெருமையான ஒரு தருணமாக இருக்குது. இந்தியாவுடைய அந்த தொழில்துறையும் சரி அல்லது பாதுகாப்புத்துறையும் சரி நாளுக்கு நாள் மேம்பட்டு வருகிறது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த மொபைல் ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா பல்வேறு உதிரி பாகங்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து நமக்கு கிடைத்த அந்த ஒரு காலம் மாதிரி இப்போ உள்நாட்டிலேயே அதுக்கான உதிரி பாகங்கள் மொத்தத்தையுமே வந்து நம்மளே பண்ணக்கூடிய ஒரு தற்சார்பை வந்து அடைஞ்சிருக்கோம். அடுத்த கட்டமாக பாதுகாப்பு தேவைகள் எல்லாத்தையுமே வந்து நம்மளே வந்து தன்னிறைவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம் அப்படின்றது தான் நம்முடைய பாரத பிரதமர்கள் தன்னுடைய உரையில் வந்து மேற்கோள் காட்டி பேசியிருந்தார். இன்னும் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்து போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் போயிட்டு வரலாம் தோணுது. முகவரி படத்திலிருந்து எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பாடலாக காத்திருக்கு. இணைந்திருப்போம். இது உங்கள் FM Rainbow 101.4 இங்கே எல்லாமே தூள்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: முகவரி திரைப்படத்தில் இருந்து அற்புதமான பாடலை கேட்டு முடித்தோம். பாடலுடைய வரிகள் வந்து எல்லாருக்கும் பிடித்த விதத்தில் கண்டிப்பாக இருக்கும். நம்முடைய வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பார், போரே இல்லாத பொன் உலகம் நீ கொண்டு வா, பணம் பாராமல் மனம் பார்க்கின்ற அந்த காதல் நீ கொண்டு வா, இசை கேட்காமல் கண் துகிலாத அட உலகம் நீ கொண்டு வா அப்படின்றது எழுதியிருப்பார். நாட்டு மக்கள்லாம் பல நேரங்களில் வந்து சில சோர்வடைந்து கூடிய தருணங்கள்லாம் அது எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு நூற்றாண்டாக இந்த நூற்றாண்டு இருக்கணும் அப்படின்ற ஆசையோடு வந்து அந்த பாடலை வந்து எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். அதை தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மனதின் குரல் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்தியாவுடைய பாதுகாப்பு, இந்தியாவுடைய வல்லமை, கடற்படை எந்த அளவுக்கு இருக்குது, இந்தியாவுடைய தற்சார்பு பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருந்தோம். தொடர்ந்து பேசும்போது தன்னுடைய உரையில் இன்னொரு விஷயத்தை மேற்கோள் காட்டி பேசியிருந்தார். இந்த ஜூன் மாதம் தான், கடந்த ஜூன் மாதம் தான் DRDO நிறுவனம் வந்து உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூரம் தரை தாக்குதல் க்ரூஸ் ஏவுகணையினுடைய வெற்றிகரமான பரிசோதனையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இந்த DRDO-வினுடைய பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்நுட்ப கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. DRDO மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப அமைப்புகளும் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து இந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயத்தை பண்ணியிருக்கிறதாகவும் தன்னுடைய உரையில் வந்து மேற்கோள் காட்டி சொல்லியிருந்தார். அதாவது இன்று கடல் தொடங்கி வானம் வரைக்கும் நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பங்களிப்பு, அந்த துறையில் பணியாற்றக்கூடியவருடைய அர்ப்பணிப்பு வந்து நிறைந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. இந்த இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, நாட்டினுடைய பாதுகாப்பில் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் தான் நம்மளை பாரதம் முழுக்கும் நம்முடைய தற்சார்பு பொருளாதாரத்திலையும் சரி, தற்சார்பு பாதுகாப்புலேயும் சரி, சிறந்தவர்களாக வந்து இருக்கிறதுக்கு உதவுது அப்படின்றத சொல்லியிருந்தார். தொடர்ந்து பேசும்போது, இந்தியா இன்று பாதுகாப்பு துறையில் உலக நாடுகள் கவனிக்கும் அளவிற்கு வேகமாக முன்னேறி வருகிறது அப்படின்றத சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னிறைவு இந்தியா என்ற இலக்கை நோக்கி பாதுகாப்பு உபகரணங்களை வெளிநாடுகளிலிருந்து வாங்குவதை தவிர்த்து அல்லது குறைத்து இந்தியாவிலேயே வடிவமைத்து உற்பத்தி செய்யக்கூடிய முயற்சிகள் வந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றன அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஜில்லுன்னு ஒரு காதல் படத்துல இருந்து பாடல் வர காத்திருக்கு, இணைந்திருப்போம் நேர்களே.
2: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு, பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு, எட்டூர் எட்டும்படி தட்டுங்கடா வந்த

0: ஆனா ஒரு ஸ்பெஷல் இஞ்சி டீ தாங்கண்ணா.
1: வாமா, காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோட அந்த பக்கம் வந்தது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் டீ கடை பக்கம் இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன்.
0: முன்னெல்லாம் அழகா கிளாஸ்ல தானே தருவீங்க, இப்ப என்ன புதுசா பிளாஸ்டிக் கப்ல?
1: அது ஒண்ணு இல்லம்மா, இப்ப எல்லாம் யாருமா நின்னு டீ குடிக்கிறான்? போற போக்குல அப்படியே கையில வாங்கிட்டு போறதுக்கு பிளாஸ்டிக் கப்ஸ் தான் வசதியா இருக்குது. எனக்கும் கிளாஸ் கலவுற வேலை மிச்சம்.
0: ஆரோக்கியத்தை விட 5 நிமிஷம் பெருசா போயிடுச்சு. வசதியா இருக்குன்றதுக்காண்டி வியாதிய காசு கொடுத்து வாங்குறாங்கன்னு சொல்லுங்க.
1: என்னமா சொல்ற?
0: இப்போ உங்க கடையில டீ வாங்குறவங்களுக்கு பிளாஸ்டிக் கப்ல டீ ஊத்தி குடுக்கறீங்க. அதே மாதிரி சாம்பார் வடை மாதிரியான ஐட்டங்கள்லாம் வாங்கும்போது கொதிக்க கொதிக்க பாலித்தின் இல்லாட்டி பிளாஸ்டிக் பைகள்ல ஊத்தி குடுத்துறீங்க. சோ அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இந்த சாப்பாடு ஐட்டங்கள்ல கலந்துருது. இந்த மாதிரி பாலித்தின் பைகள்ல போட்ட உணவுகள் எல்லாம் சாப்பிடும் போது நாளடைவுல புற்றுநோய் மாதிரியான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு.
1: சரிம்மா, இனிமே பிளாஸ்டிக் பாலித்தீன் சம்பந்தமா எந்த பொருளும் கடையில வச்சுக்கவே மாட்டோமா? ஓகே தானே?
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
0: சூடான எந்த உணவு பொருளையுமே பிளாஸ்டிக் பாலித்தீன் மாதிரியான பொருட்கள்ல வாங்குறத தவிர்க்கலாமே. அன்போடு சொல்லிக்கிறது உங்கள் ரெயின்போ FM 101.4.

0: 101.4 இங்கே எல்லாமே சமதூளு.
1: கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி. இந்தியாவின் வல்லமைன்ற தலைப்பில் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். பல்வேறு தகவல்களை உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு அப்படின்றத நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இந்தியாவுடைய சாதனைகள் அப்படின்றது பல்வேறு துறைகளில் நிறைந்திருந்தாலும் நம்முடைய பாதுகாப்புத்துறை பாதுகாப்பு அம்சங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு நாட்டுக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைப்புகளான டிஆர்டிஓ அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்ல பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி, அந்த டிஆர்டிஓ அப்படின்னுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, முழு பெயர் டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது இந்திய அரசின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம். புதிய பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள், ஏவுகணைகள், ரேடார், ட்ரோன்கள் மற்றும் இந்திய இராணுவ உபகரணங்களை ஆராய்ச்சி செய்து உருவாக்குவது தான் இதனுடைய முக்கியமான ஒரு பணி, டிஆர்டிஓவுடைய பணி. இந்தியாவின் அறிவியல் கவசம் அப்படின்னே சொல்லலாம் இந்த டிஆர்டிஓவை. டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் 1958 தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு இந்திய பாதுகாப்புக்கு தேவையான, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி, ஏவுகணைகள், ரேடார்கள், மின்னணு அமைப்புகள், போர் விமானங்கள், தொழில்நுட்பங்கள், இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. டிஆர்டிஓவுடைய குறிப்பிடத்தக்க சாதனைகள் சிலவற்றை சொல்லணும் அப்படின்னா, அக்னி மிசைல் சீரியஸை வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க, அதில் முக்கியமான ஒரு பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிருத்வி மிசைல், ஆகாஷ் மிசைல், பிரம்மோஸ் மிசைல், ஆஸ்ட்ரா மிசைல் இப்படின்னு பல்வேறு ஏவுகணைகளில் டிஆர்டிஓனுடைய பங்களிப்பு அளப்பரியதாக இருந்திருக்கு. இவை அனைத்தும் இந்தியாவுடைய பாதுகாப்பு திறனை பல மடங்கு உயர்த்தியுள்ளன அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அதே மாதிரி இந்திய கடற்படை அப்படின்ன உடனே பலருக்கு அந்த நேவி ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க இருக்கக்கூடிய வீரர்கள் தான் நினைவுக்கு வருவாங்க. இந்திய கடற்படை அப்படின்னு சொல்லணும்னா கடலினுடைய காவலன் அப்படின்னே சொல்லலாம். இந்தியன் நேவி வந்து இந்தியாவினுடைய சுமார் 7500 மேற்பட்ட கிலோமீட்டர்களை கடற்கரையையும் இந்திய பெருங்கடல் பகுதியிலும் பாதுகாக்கக்கூடிய முக்கிய படைப்பிரிவாக இருக்குது. இந்திய கடற்படையுடைய பெருமைகள் பார்க்கும்போது ஐஎன்எஸ் விக்ராந்த் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் விமானந்தாங்கி போர்க்கப்பலாக இருக்குது. அதே மாதிரி ஐஎன்எஸ் அரியாந்த் அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல், நவீன டெட்ராயர்கள், ஃப்ரிகேட்ஸ் அண்ட் ரோந்து கப்பல்கள் மற்றும் நவீன கடல் கண்காணிப்பு விமானங்கள் இதெல்லாமும் இந்த கடற்கரை வந்து பண்ணிகிட்ருக்காங்க, கடற்கரை பாதுகாப்பு துறை பண்ணிகிட்ருக்காங்க. இவை இந்தியாவினுடைய கடல் பாதுகாப்பை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பேரிடர் மீட்பு மற்றும் மனிதாபிமான உதவிகளிலும் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். எந்த பகுதியில் வந்து வெள்ளம் புயல் இப்படிலாம் இயற்கை சீற்றங்கள் இருந்தாலும் கூட கடற்படையினர் வந்து உதவி பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது இராணுவத்துறை சார்ந்த நிபுணர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படி பல்வேறு துறையை சேர்ந்தவர்கள், பாதுகாப்புத்துறையை சேர்ந்தவர்கள் வந்து நாட்டு மக்களுக்கு வந்து உதவுறாங்க அவங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை தாண்டி அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் பல விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பாடல் போயிட்டு வந்துடலாம். ஸ்டார் படத்துக்காக சுஜாதா மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல் இதோ நமக்காக.

அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இந்தியாவுடைய வல்லமை அப்படின்ற தலைப்பில் தான் வந்து நிறைய கருத்துக்களை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த விதத்தில் இந்த பாதுகாப்பு துறையில் முக்கியமான பங்களிப்பு அளித்த நபர்களை பற்றி சீக்கிரமாக நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பிட்டு சொல்லணும்னா, நம்முடைய பாரத தேசத்தினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் கூட இந்த டிஆர்டிஓவில் வந்து பணியாற்றியவர் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அதே மாதிரி டிஆர்டிஓவுடைய டாக்டர் விஎஸ் அருணாச்சலம் அவர்கள் முன்னாள் அறிவியல் ஆலோசகராக வந்து இந்த டிஆர்டிஓவில் வந்து பணியாற்றியிருக்காரு. அதே மாதிரி விகே சாரஸ்வத் அவரும் வந்து டிஆர்டிஓவுடைய தலைவராக பணியாற்றியிருக்காரு. ஜி சதீஷ் ரெட்டி அவரும் டிஆர்டிஓவுடைய முன்னாள் தலைவராக பணியாற்றியிருக்காரு. நம்முடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏவுகணை மனிதர் அப்துல் கலாம் ஐயா அவர்களும் வந்து இந்த டிஆர்டிஓவில் வந்து பணியாற்றியிருக்காரு. அளப்பரிய பணிகளை வந்து தேசத்திற்காக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்தியன் நேவினுடைய முக்கிய சாதனைகள் மற்றும் முக்கிய நபர்கள் வந்து நம்ம பார்க்கலாம். இந்தியாவுடைய சாதனைகள் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஐஎன்எஸ் விக்ராந்த் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் உள்நாட்டு விமானம் தாங்கி போர் கப்பல். அதே மாதிரி ஐஎன்எஸ் அரியந்த் இந்தியாவுடைய முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் இருந்த முக்கிய நபர்கள் பார்க்கும்போது ராம்தாஸ் கட்காரி இந்தியாவுடைய முதல் இந்திய கடற்படை தளபதி, ஆர்எஸ் ஹரிக்குமார் முன்னாள் கடற்படை தளபதியாக இருந்திருக்காரு. அதே மாதிரி திரு தினேஷ் கே திரிபாதி அவர் வந்து தற்போதைய கடற்படை தளபதியாக வந்து பணியாற்றியிருக்காரு அப்படின்ற தகவல் வந்து நான் படிக்க தெரிஞ்சிட்டேன். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. இருந்தாலும் நேரம் மின்மை அப்படின்றதால இந்த நிகழ்ச்சியை இந்த லெவலில் வந்து முடிக்க வேண்டிய ஒரு தருணம். இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைப்புகளில் பல்வேறு முன்னேற்றங்களை வந்து நம்முடைய பாரத தேசத்தினுடைய பிரதமர் பண்ணிகிட்ருக்காரு. அதை தொடர்ந்து நம்மளும் நம்முடைய பங்களிப்புகள் வந்து நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். இந்திய குடிமக்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அப்படின்ற ஒரு கருத்தை மட்டும் முன் வச்சுட்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். தொடர்ந்து இசையால் இணைந்திருப்போம். நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலாக மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: நேரம் 4 மணி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் முறையான திட்டமிடல் காரணமாக உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வு காணப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலைகள் தகுதியுடைய அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிலிட்டு அழித்தனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மணிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பட்டம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மான்செஸ்டரில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. டைம் சரியா 4:03 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பல்லமா நிகழ்ச்சி. உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் ராகுல். ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல் நம்ம பிறமொழியினுடைய கலப்பு இல்லாமல் தமிழ் மொழியில் வந்து உரையாட போகிறோம். உங்களால் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கேமினுடைய ரூல் என்னன்றது தெரியும்ல, தெரியாதவங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். உங்களுடைய பேர் ஊர் பேர் சொன்ன உடனே நம்ம கேமுக்குள்ளே போயிடுவோம். நீங்கள் அதுக்கப்புறமா ஏதாவது பிறமொழி சொல் பயன்படுத்திங்கன்னா

வழக்கம் போல் நம்ம பிறமொழியினுடைய கலப்பு இல்லாமல் தமிழ் மொழியில் வந்து உரையாட போகிறோம். உங்களால் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கேமினுடைய ரூல் என்னன்றது தெரியும்ல, தெரியாதவங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். உங்களுடைய பேர் ஊர் பேர் சொன்ன உடனே நம்ம கேமுக்குள்ளே போயிடுவோம். நீங்கள் அதுக்கப்புறமா ஏதாவது பிறமொழி சொல் பயன்படுத்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவுட்டு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இருந்தாலும் நம்ம நேர்கள் வந்து எல்லாருமே கவனமாக வந்து விளையாடுவாங்கன்ற நம்பிக்கையோட கேமுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்கிறீர்கள் 0942980638 மற்றும் 0044528254. இந்த இரண்டு எண்களில் ஏதாவது நம்பருக்கு அழைச்சி நீங்கள் பேசலாம். நீங்கள் தூய தமிழில் உரையாடுவீங்க. நான் வழக்கம் போல் நமக்கு எளிமையாக இருக்கக்கூடிய கலந்த தமிழும் மற்ற மொழியும் கலந்த மொழியில் வந்து உரையாடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு நிகழ்ச்சியுடைய முதல் பாடலுக்கு போயிடலாமா? விருமாண்டி படத்துலேருந்து ஒரு ஜாலியான சாங், ஜாலியாக டான்ஸ் போடுற மாதிரியான சாங், நம்மளை துள்ளலாக வச்சுருக்க மாதிரியான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். நீந்திருப்போம் நேர்களே.

0: நாலு மணி எப்பாகவும் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல நேர்கள் காத்திருந்து இணைப்பில் வந்துட்டாங்க. பேசிடலாமா ஒருத்தர்கிட்டயா? வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: ஐயா வணக்கம். யாரெங்கிறது பேசுறீங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கே சிவசுப்பிரமணியன்.
0: சிவசுப்பிரமணிய கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னு நம்ம வந்து பிறமொழியினுடைய கலப்பு இல்லாமல் பேச போகிறோம்.
1: சொல்லுங்க ஐயா.
0: சரிங்க சார். என்ன சார் ரொம்ப சோர்வாக இருக்கீங்க?
1: நல்லா தான் இருக்கேன்.
0: அப்படியா? தூங்கி எழுந்தீங்களோ? வீட்டில் எதுவும் டீ காஃபி போடலையா? எது சார் பிடிக்கும் உங்களுக்கு? டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா சார்?
1: எனக்கு ரெண்டுமே பிடிக்காது.
0: ரெண்டுமே பிடிக்காதா? அப்போனா பால் அந்த மாதிரியா?
1: பால் தான்.
0: சரிங்க சார். உங்ககிட்ட முத முதல்ல இந்த டச் ஃபோன் வாங்கும்போது சொல்லி கொடுத்தாங்களா எதை எப்படி எப்படிலாம் ஆப்ரேட் பண்ணணும்னு?
1: சொல்லி கொடுத்தாங்க.
0: என்னென்னலாம் கற்றுட்டீங்க சார்?
1: அதில் உள்ள இதெல்லாம் கற்றுக்கிட்டேன்.
0: அது உள்ள என்னென்ன இருக்குது? உள்ள நிறைய இருக்குமே. இந்த ஸ்மார்ட் ஃபோனுன்னு எடுத்திங்கனாலே, டச் ஃபோன் எடுத்தாலே நிறைய விஷயம் இருக்கும். பேசிக்காக என்னென்னலாம் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு?
1: அந்த செயலி எப்படி எப்படி எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க.
0: ஓகே ஓகே, பரவாயில்ல சார். ரொம்ப கவனமாக விளையாடுறீங்க சார். நம்ம ஏதாவது தெரியாமல் ஏதாவது வார்த்தை விட்டால் கூட அவுட்டுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கவனமாக விளையாடுறீங்க. சரி, செயலி சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சார்ஜ் எப்படி போடணும்னு சொன்னாங்களா இல்லையா?
1: சொல்லி கொடுத்தாங்க.
0: சரிங்க சார். நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக விளையாடுறீங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்கன்ற நம்பிக்கையோடு விளையாடுறீங்க. அதனால் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம்.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி நண்பா. அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் சார். நான் தேவராஜ், 51.
0: தேவராஜ் சார்.
2: ஆ சொல்லுங்க சார்.
0: சரிங்க சார். கையில் என்ன டச் ஃபோன் வச்சுருக்கீங்களா இல்லை பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா?
2: இரண்டு ஃபோன்களுமே உபயோகப்படுத்துகிறேன்.
0: ஃபோன்களுமே உபயோகப்படுத்துகிறீர்களா?
2: பரவாயில்ல.
0: அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுக்கலாம்.
2: நன்றி
0: நன்றி. அடுத்த நேரம் இனிப்பில் வணக்கம்.
3: வணக்கம்.
0: கண்ணன் சார்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் நடக்குதுன்னு வைங்களே, அப்போ அதை வந்து காலகாலத்துக்கும் இருக்கிற மாதிரி நினைவுகளில் இருக்க மாதிரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க?
3: புகைப்படம் எடுக்கிறது.
0: ஆ,
3: இந்த மாதிரி எடுத்து வச்சு அதை வந்து பார்த்துக்கிறது.
0: புகைப்படம் எடுத்து பார்த்துப்பீங்க. அன்னைக்கு கேமராமேனுக்கு வந்து மழை பெய்யுதுன்னு வராமல் விட்டாரு, அப்ப என்ன பண்ணுவீங்க?
3: அன்னைக்கு நம்ம கைபேசியில் தான் பெருகுது இல்ல.
0: என்ன சார் இருக்கு
3: கைபேசியில? படப்பிடிக்கிறது இருக்கு.
0: ஓ சரிங்க சார்.
3: எடுத்துட்டு
0: வீட்டில் அணின்னு பார்த்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க?
3: மின்சாரத்துக்கே யாருக்கும் சம்மந்தம் கிடையாது இல்ல.
0: ஃபோனுக்கு சார்ஜ் எல்லாம் போட மாட்டீங்களா?
3: அது காலைல போட்டோம்னா
0: புல்லா இருக்குல்ல, வந்துடுச்சுல்ல. கண்ணன் சார் எப்பயுமே கவனமாக விளையாடுவீங்க, இன்னைக்கு பாருங்க வர
3: வச்சிட்டேன்.
0: நன்றி நண்பா. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: ராஜலட்சுமி மேற்கு மாம்பழம்.
0: வணக்கம்மா. வணக்கம்.
4: சொல்லுங்க.
0: நிகழ்ச்சி கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். பிறமொழியினுடைய கலப்பு இல்லாம தமிழ்ல உரையாடணும்னு சொல்லிட்டு.
4: சரி,
0: மாசம் முடிஞ்சாச்சு. வீட்டில் கரண்ட் பில்லாம் ரீடிங்லாம் எடுத்துட்டாங்களா?

0: இப்பதான் வீட்டுல வந்து எடுக்கிறது இல்லையா?
1: என்ன பண்றாங்க?
0: அவங்க அங்க இருந்த இடத்துல இருந்தே ஏதோ வச்சு எடுத்துறாங்க.
1: ஓ, வச்சு எடுத்துறாங்களா? சரி, எப்ப பில் பேமெண்ட், எந்த தேதி, எப்படி பண்ண போறீங்க?
0: அது வந்து நம்ம நேரா வேணாலும் போய் கட்டலாம், இல்லைன்னாலும் நம்மளும் இருந்த இடத்துல இருந்தபடியே தான் கட்டுறதுக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் கொடுத்துருக்குறாங்க.
1: எதுல, வெப்சைட்ல போய் கட்டுவீங்களா இல்ல மொபைல் ஆப் யூஸ் பண்ணுவீங்களா?
0: அது எப்படி வேணாலும் செய்யலாம்.
1: எப்படி வேணாலும் பண்ணலான்றீங்க, கவனமா இருக்கீங்க.
0: நடுவுல
1: வந்தது. மகாராஜலட்சுமி, நல்லா விளையாடுங்க, வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த நேர வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: தஞ்சை, தஞ்சை மாவட்டம் கதசங்கர்பூர்ல இருந்து அறிமுகம்.
1: ஹலோ. ஹலோ. ஓகே, நேருடைய இணைப்பில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நேர்களே, நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு பாடல் நோக்கி போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளையை தொடர்ந்து வந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம நேர்களிட்ட வந்து பேச போறோம். இன்ட்ரெஸ்டிங்கா ஷோ போக போகுதுன்றது சொல்லிட்டு சின்ன இடைவெளிக்கு போயிடலாம். இணைந்திருப்போம் நேர்களே.
3: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
5: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
6: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்ருக்கீங்க. எஸ் நிறைய நேயர்கள் வந்து தொடர்ந்து லைனில் வந்துட்டே இருக்காங்க. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் விளையாடணும்னு. அடுத்த நேர் யார் பார்க்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்கள் சார்.
1: கண்ணன் பேரலாம், செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: பேரலாம் எங்கே சார் இருக்குது? எனக்கு தெரியல.
1: மயிலாடுதுறை பக்கத்தில் சார்.
0: ரொம்ப பக்கத்தில் இல்லை, பஸ்ஸில் போனாதா? பஸ்ஸில் போகிற தூரமா?
1: மயிலாடுதுறை வந்து அடுத்த ஊர் பேரலாம்.
0: ஓ, சைக்கிளில் போகலாமா? ஓ, பஸ்ஸில் தான் போகணுமா?
1: மிதிவண்டியில் போகலாம்.
0: ஆ,
1: பேருந்தில் வரலாம்.
0: பேருந்தில் வரலாமா? ஆட்டோலாம் இருக்கா இல்லையா சார் இந்த ஊரில்?
1: தானியங்கி வண்டி இருக்கு.
0: இருக்கா?
1: இருக்கு.
0: சரிங்க சார். இப்போ ப்ரோக்ராம் எப்படி கேட்டுன்னு இருக்கீங்க? அவ்வளோ தூரத்தில் இருக்கீங்களா? அவ்வளோ தூரம் கேட்குதா?
1: வானொலியில் தான் கேட்குறேன். இந்த சில நேரத்தில் எடுக்கணும் தான் எடுக்கணும் சாமி, சில நேரங்களில்.
0: சரி, எடுக்காத டைமில் என்ன பண்ணுறீங்க?
1: எடுக்காத டைத்தில் வேறு ஏதாவது டைம் சொல்லிட்டேன்.
0: என்ன பண்றீங்க? டைமா?
1: எடுக்காத நேரத்துல அலைபேசி மூலமா கேப்போம்.
0: இல்ல, டைம் ஏதோ வந்தது, வார்த்தை வந்துதா?
1: எடுக்காத நேரத்துல அலைபேசி மூலமா, அலைபேசி மூலமா கேப்பேன்.
0: கேப்பீங்களா? அப்ப இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருந்ததுன்னா ஸ்பீடு
1: அலைபேசியில கேட்கலாம்.
0: அதான் சார், அலைபேசியில கேக்குறதா இருந்தா
1: இல்லன்னா வானொலி, இல்லன்னா வானொலி தான்,
0: இல்லன்னா வானொலி தான். இன்டர்நெட் இப்போ ஸ்லோவாக இருக்குமா இல்லை ஸ்பீடாக தான் இருக்குமா இப்போ உங்கள் ஊரில்?
1: அந்த இது வந்து மின்னியல் அந்த இது வந்து கோல் நல்லா வேலை செய்யும் சார்.
0: நல்லா வேலை செய்யுமா?
1: நல்லா.
0: ரிப்பேர் ஆகாதா?
1: ஆகாது சார்.
0: ஓகே சார், நல்லா முயற்சி பண்ணீங்க சார், நல்லா கேம் விளையாடுறீங்க. வாழ்த்துக்கள் நண்பா.
1: வாய்ப்புக்கு நன்றி நண்பா.
0: சூப்பராக வந்தார் பாருங்க. கவனமாக ஒரு வார்த்தையும் வந்து பார்த்து சொன்னார். அடுத்த நேர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். வணக்கம்
2: சார். கார்த்திக் பேசுமா?
0: கார்த்திக், கேம்குள்ள போலாமா வேண்டாமா?
2: ஆரம்பிக்கலாம்.
0: ஆரம்பிக்கலாமா?
2: ஆரம்பிக்கலாம்.
0: உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு விளையாட்டுனா என்னன்னு
2: சொல்வீங்க? எனக்கு கிரிக்கெட் தான் பிடிக்கும்.
0: கிரிக்கெட் தான் பிடிக்கும். கிரிக்கெட்ன்றது தமிழ்லயும் வார்த்தைகள் இருக்குல்ல?
2: அப்படியா?
0: ஆ, இருக்கே.
2: இங்கிலீஷ் வார்த்தையாது
0: கிட்டத்தட்ட மட்டை பந்தாட்டம் அப்படின்ற ஒரு அழகா தமிழ் வார்த்தை இருக்கு. சரிங்க சார். டிவி பார்த்துனே இருக்கீங்க சார், போர் அடிச்சுனே இருக்கு, என்ன பண்ணுவீங்க?
2: பாத்தீங்கன்னா நான் இது பண்ணிட்டு இருக்கேன் சார். தம்பி பையன் இருக்கான்,
0: விளையாடுவீங்களா?
2: ஆமா.
0: போர் அடிச்சா அதை தாண்டி

0: வெளில போய் விளையாடுறது அந்த மாதிரி?
1: வெளியே போகிறது இல்லை சார், வீட்டில் தான் இருப்பேன்.
0: வீட்லேயே இருப்பீங்க ஜாலியாக?
1: ஆமாம்.
0: ஓகே, போர் அடிச்சதுன்னா அங்கே உங்கள் ரிலேட்டிவும் இல்லை, அப்போ என்ன பண்ணுவீங்க?
1: இல்லைன்னா என்ன பண்ணுறது, வானொலி கேட்பேன் சார்.
0: வானொலி கேட்பீங்க, வானொலி கவனமாக இருக்கீங்க. ஓகே, அடுத்த நேயர் ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்தலாம். நன்றி கார்த்திக்.
1: நன்றி சார்.
0: ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
2: மாலை இனி வணக்கம் ஐயா.
0: மாலை இனி வணக்கம் ஐயா.
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் தாழ்பட்டி கோபால் நலமா இருக்கீங்களா?
0: சூப்பர் சூப்பர் கோபால் சார்.
2: என்ன கோபால்,
0: என்ன கோபால், அதே தான் கேட்கணும். சரிங்க சார், சொல்லுங்க சார். உங்க வீட்டில் வந்து நான் நேராக வரேன், வந்த உடனே நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க எனக்கு?
2: தண்ணி கொடுப்பேன்.
0: தண்ணி குடிப்பீங்க, அப்புறம் ஜூஸ்லாம் தர மாட்டீங்களா சார்? வெயில் காலம் வேற, இன்னும் வெயில் அடிச்சுனே இருக்கு பாருங்க. கத்திரி வெயில்லாம் முடிஞ்சாலும் வெயில் இருந்துனே இருக்கு, ஜூஸ்லாம் உண்டா இல்லையா?
2: கொடுப்போம், குளிர்பானம் தயார் பண்ணி கொடுக்க முடியாது கொடுக்குறோம்.
0: ஆ
2: இல்லக்கட்டா தயார் பண்ணுவோம், தயார் பண்ண முடிஞ்சா கொடுக்குறோம். எங்களுக்கு இல்லை.
0: ஏன் முடியாம போக போகுது சார்?
2: எங்களுக்கு கடை பக்கத்தில் இல்லை.
0: கடை இல்லையா? இருந்தா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துருவீங்களா?
2: கண்டிப்பாக குளிர்பானம் கண்டிப்பாக வாங்கி கொடுப்போம்.
0: அப்படியா?
2: ஆமாம்.
0: சரி சார், அவ்வளோ தூரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு போரே அடிக்காதா?
2: இல்லை இல்லை
0: சார், நானே ஏதாவது பேசினேன் தான் போர் அடிச்சிட்டுமே சார். மாற்றிடுவீங்களே சார் கண்டிப்பாக சேனலில்?
2: நான்
0: கடையில் ஏதோ வியாபாரி வியாபாரத்தில் இருக்கிற போல இருக்கு. நன்றி நண்பா, அடுத்த நேர் வாய்ப்பு கொடுத்துடலாம். ஓகே நேர்களே, அடுத்த ஒரு நேர் வரத்துக்குள்ள ஒரு சின்ன வேலை போயிட்டு ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? எஸ், விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே தூள்.
3: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
4: ஓ நிச்சயமா இருக்கு, இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
3: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
4: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
3: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: எல்லாமே தோழு.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது பண்ணுங்க.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. பீஸ்ட் படத்தில் வந்து சூப்பரான சாங், வைபான சாங் கேட்டு முடிக்கும் போது 4:30 ஆகிட்டுருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, பிறமொழியுடைய கலப்பு இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க, அதில் பிறமொழி கலப்பு வந்து தான் கேம் வந்து அவுட்டு அப்படின்ற விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அடுத்த நேர் இணைப்பில் இருக்கார், யார் பார்த்துடலாமா? வணக்கம்.
3: வணக்கம், வந்துட்டேன்னு சொல்லுங்கள்.
2: வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்றீங்களா?
3: ஏழுக்கிணர் தேவா.
2: ஏழுக்கிணர் தேவா சார்,
3: பஞ்சில் ரெடியாக இருக்கா?
2: ரெடியா இருக்கு. ஒரு பெரிய ஒரு ரோலே வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், நீங்க வருவீங்கன்னு தெரியும். சொல்லுங்க சார், என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்ண, எப்படி போச்சு டே?
3: பஸ் ஏறனே.
2: பஸ் ஏறறாங்க சார். பஸ் ஏ, நீங்க டிக்கெட் கேக்குறீங்களா சார்? பஸ்ன்ற ஆங்கில வார்த்தை பயன்படுத்திட்டீங்களே சார், பிற மொழியின் கலப்பு இல்லாம பேசணும்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, நீங்க வந்தது வந்து கடி ஜோக் சொல்றதுக்கு மெயினா? இல்ல
3: இல்ல இல்ல, உண்மையில பேர் வந்து சொல்லிருப்பேன்.
2: மகப்பேறு காலம் அப்படின்றதால தெரியல சார், ஒண்ணும் புரியலையே சார்.
3: நன்றி
2: தேவா சார். அடுத்த நேர் இணைப்புல வணக்கம்.
4: வணக்கம் சார். வணக்கம், திருவாரூர்ல இருந்து மகேந்திரன் பேசுறேன்
2: சார். மகேந்திரன், ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசுறோம் நிகழ்ச்சியில?
4: ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் பேசுறோம். நான் கேம்க்குள்ள போகல, நான் சொல்லிடுறேன்.
2: மகேந்திரன், ஓகே, கவனமா இருக்கீங்க, பரவாயில்ல. முதல் தடவை தான் பேசுறோம், என்ன பண்றீங்க தெரிஞ்சுக்கலாமா மகேந்திரன்?
4: இப்போதைக்கு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
2: பேசிட்டு இருக்கீங்க, அதை தாண்டி வேற என்ன டே டு டே லைஃப்ல என்ன பண்றீங்க?
4: புரியல, நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியல.
2: ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய தொழில் என்னவா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்.
4: ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்றேன்னா, காலையில எழுந்திருப்பேன்,
2: வெளியூர் போயிட்டாங்க, ஏதாவது வேலை விஷயமா போயிருக்காங்க அப்படின்னும் போது அப்ப எப்படி பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய நாள் எப்படி தூங்கும்?
4: கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
2: பேசுறீங்க
5: ஹேமலதா கலகுச்சில, எப்படி இருக்கீங்க சார்?
2: சூப்பர்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லமா இருக்கேன், நல்லமா இருக்கேன்.

0: ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஒரு மியூசிக்னா என்னன்னு சொல்லுவீங்க? என்ன ஒரு இசை கருவி அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னன்னு
1: சொல்லுவீங்க? இசை கேட்டால் புவி அசைந்தாடும், எல்லா இசையும் பிடிக்கும் சார்.
0: பெரிய சிங்கர் ஆச்சு போல, சிங்கர் மாதிரி பாடுறீங்களே ஹேமா.
1: அது அப்படி நம்ம கேட்டு கேட்டு கேட்டு வானொலியை கேட்டு கேட்டு கேட்டு அது ஊறி போயிடுச்சு.
0: மியூசிக் அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே ஓகே ஓகே, சரி ஓகே. நம்ம நிகழ்ச்சி ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? 4:20 ஆயிடுச்சு, 4:30 பார்த்தேன்.
1: அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேனா, அதனாலதான் இல்ல கிடைக்கவே இல்ல.
0: ஓகேமா, ஓகே, நல்ல விஷயம், நன்றி.
2: பேசுறீங்களா?
0: உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? டில்லியா?
2: டில்லி தான் ஐயா.
0: டில்லி? ஓ, திருவள்ளூர்ல இருந்து டில்லி பேசுறீங்க?
2: ஆமா ஆமா. அப்ப
0: டில்லிக்கு போனீங்கன்னா திருவள்ளூர்னு சொல்ல பேச முடியுமா? முடியாது இல்ல
2: ஐயா,
0: பண்ண முடியாது இல்ல.
2: டில்லி டில்லி வந்து திருவள்ளூர் ஆக முடியாது.
0: சரி சார், டில்லிக்கு போறதா இருந்தா என்ன சார் பண்ணலாம்னு இருக்கீங்க? உங்களை திருவள்ளூர்ல இருந்து டில்லிக்கு அனுப்ப போறோம், டில்லியே டில்லிக்கு அனுப்ப போறோம். எப்படி போறது உங்களுக்கு விருப்பம்? ட்ரெயின்ல போலாமா, ஏர்போர்ட்ல போய் ஃபிளைட்ல போலாமா? பொண்ணுக்கே பதிலா தரீங்களே
2: ஐயா,
0: இது பேர் தான் சிரிச்சு சமாளிக்கிறதுன்னு நினைக்கிறேன்.
2: நிறைய பேர் அப்படிதானே போயிருக்கோம்,
0: அப்படிதானே போயின்னு இருக்கோம். இல்லைன்னா வந்து பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாதே. சரி, ரொம்ப கடினமா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி நண்பா, ஒரு பாட்டு கேட்டு ஜாலியா சில் பண்ணலாமா? நன்றி,
2: நன்றிங்க, நன்றிங்க.
0: ஓகே, டில்லி வந்தாரு, திருவள்ளூர்ல இருந்து சூப்பரா கேம் விளையாடினாரு. 4:36 தொற்றக்கூடிய தருணத்துல அடுத்ததா கந்தசாமி படத்திலிருந்து பியூட்டிஃபுல்லான சாங் கேட்க போகிறோம். ஜாலியாக வைப் போடுற ஒரு சாங், டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு சாங், ரீட்டாவுடைய வாய்ஸில், தேவி ஸ்ரீ பிரசாத் மியூசிக்கில். இதுவும் நமக்காக

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 அடுத்ததான் நேர் இணைப்பில் இருக்காரு. பிற மொழியுடைய கலப்பு இல்லாம நீங்க பேசுறீங்களா அப்படின்னு தான் பார்க்க போறோம். அடுத்த நேர் இணைப்புல வணக்கம்.
2: வணக்கம் தமிழ் ஹிந்தி, எப்படி இருக்கீங்க?
1: சூப்பர் தமிழ் ஹிந்தி. என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? 4:45 ஆகுது, பாட்டெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வரோம்.
2: கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு.
1: கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சா? சரி ஓகே. ஈவினிங் என்ன பிளானு?
2: இருக்கிறதா?
1: இல்ல கட்டானா வேற என்ன பண்ணுவீங்கன்னு கேக்கலான்னு பார்த்தேன்.
2: இல்ல இல்ல இருக்கிறது. இருக்கிறதா? மின்சாரத்தில் தான் வானொலி சேர்ந்து கொண்டிருந்தது.
1: சார் உங்களுக்கு ஏதோ சிக்னல் ஏதோ பிரச்சனையா இருக்கு நீங்க. சிக்னல் கரெக்டா இருக்கா?
2: இது புரியல. எங்க இருந்து கொஞ்சம் இந்த அதுலங்க
1: இருக்கீங்களா?
2: இருக்கிறேன் இருக்கிறேன்.
1: இருக்கீங்களா? இல்ல சிக்னல் செக் பண்ணீங்களா போன்ல போய் கரெக்டா இருக்கான்னு?
3: சந்திரசேகர்
1: வணக்கம். இன்னைக்கு
3: நீங்க வரேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வந்து உணவு விடுப்புக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒரு பட்டியல்ல என்னென்ன மாதிரியான வகை வகையான உணவுகள் இருக்கோ உங்களுக்கு அப்படியே நான் அவங்க கிட்ட சொல்லி வாங்கி தரேன்.
1: அந்த மெனு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுறேன். எனக்கு சந்திரசேகர்ன்றதால அந்த மெனு பிடிக்கல. சந்திரசேகர் யாரதான் வாங்கி தாங்கன்ற
3: இல்ல பிடிக்காத ஒரு உணவு சாப்பிடறதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடித்த உணவு பிடிக்காதது கூட பிடிச்ச மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க.
1: அப்படிங்களா? சுத்தி எல்லாம் அந்த ஊர் பாக்கணும் அப்படின்னா எங்க எங்கெல்லாம் கூப்பிட்டு போவீங்க?
3: மாவட்டத்தை சுத்தி நிறைய இடங்கள் அப்படிங்கறது இருக்கு. அமிர்தி காடுகள் அப்படிங்கறது இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கும். பொற்கோவில் இருக்கும். வாங்க நம்ம எல்லாருமே.
1: ஓ அந்த கோல்டன் டெம்பிள் சொல்றாங்களா? அதுதானா அது? ஓகே ஓகே.
3: பொற்கோவில் அப்படின்ட்டு தான் சொல்லணும் தமிழ்ல.
1: ஓகே ஓ அப்படிதான் சொல்லணுமா? ரைட் ரைட் ஓகே ஓகே.
3: அடுத்து கேளுங்க.
1: அடுத்தது கேட்டாங்கன்னா ஸ்டாப் இல்லாம அடிச்சுனே இருக்கீங்களே தமிழ்ல. நான் எங்க கேக்குறது? இனிமேல் வார்த்தையை தேடினாதான் உண்டு. கவுண்டமணி சொல்லுவார் ஒரு படத்துல, இனிமேல் என்கிட்ட பைசாவே இல்லடா அப்படின்னு.
3: மகிழ்வாக இருக்கும்.
1: நன்றி நன்றி.
3: கூட கேட்டுக்கிறேன்னா நல்லா இருக்கும்.
1: நன்றி நண்பா. நன்றி நன்றி
3: நன்றி.
1: ஓகே நேரத்தில் அடுத்ததா ஒரு பாடல் போயிட்டு வந்தெல்லாம் தோணுது. பத்ரி படத்துல இருந்து என்னோட லைலா வராலே மெயிலா சாங் வர காத்திருக்கு. இணைந்திருப்போம் இது உங்களை FM Rainbow 101.4 இங்க எல்லாமே தூள்.

0: கோகுலா அவர் அவருடைய இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டு முடித்தோம். 4:54 தொடக்கூடிய தருணத்தில் கேட்டுட்ருக்கீங்க ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. அடுத்த நேர் யார் இருக்காங்க பார்க்கலாம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிறது பேசுகிறீங்க
1: சார்? கிருஷ்ணகிரி மாவட்டம் பரவிலிருந்து மாதப்பன் சார்.
0: மாதப்பன்,
1: ஆமாங்க சார்.
0: பரவாயில்ல, நேற்றுடைய லாஸ்ட் காலராக வந்துட்டீங்க. இன்னைக்கு என்ன பேசுறோம்னு கணிச்சிங்களா டாபிக்கு? அதான் சார், நம்ம மாதப்பன் சொன்ன பிறகு பிற மொழியினுடைய கலப்பெல்லாம் பேசணும். நீங்க சார் சார்னு ஆசையா சாருன்றதையே 6வது வாட்டி கூப்பிட்டீங்களே சார். நியாயமா சார்? நிறைவான பாட்டை கேட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனுஷ் அண்ட் தீனுடைய குரலில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் மாரி 2 படத்திலிருந்து பாடல் இருக்காத்திருக்கு. இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சி வந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல். தொடர்ந்து இசையால் இணைந்திருப்போம்.

0: நிகழ்ச்சி நேரம் 5 மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. இந்தியாவின் முறையான திட்டமிடல் காரணமாக உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வு காணப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் தொடர்பாக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை விரைந்து நிறைவேற்றுமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டுதான் தேர்தல் ஆணையம் அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கணேஷ்குமார் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலைகள் தகுதியுள்ள அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தாவேக அரசின் திறனற்ற நிர்வாகம் காரணமாக பள்ளிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தாவேக ஆட்சியில் அரசு வழக்கறிஞர்களின் நியமனங்களில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் குறித்து முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தரம் தாழ்ந்து விமர்சித்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கத்தையும் மனிஷா வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டி இத்தாலியில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்களே, 5:03 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த ஒரு மணி நேரம் நேயர்கள் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இன்னைக்கு ரெயின்போ மேடையில் உங்களோட இணையிறதுனா உங்கள் நவீன் பாரதி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன தலைப்பில் நாம் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளில் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் இருக்குங்க. நாம் எண்ணும் எண்ணங்கள் அனைத்துமே என்னப்பட்டதாக இருக்கணும்னா உயர்ந்தவதாக இருக்கணும் அப்படின்றது தான் அந்த

அதனுடைய அடிநாதமே. அப்படி நாம் நினைச்ச உயர்வான எண்ணம் கை கூடலனாலும் அந்த முயற்சியை நாம் கைவிடாமல் இருப்பது தான் நம்மளுடைய சிறந்த தன்மை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வற்புறுத்துறாரு. எப்போதுமே பெரிய இலக்குகளை நோக்கி சிந்திக்கிறதுனால தான் தோல்வி அடைந்தாலும் நமக்கு புதிய அனுபவத்தை அது தரும் அப்படின்ற அந்த குறளினுடைய அடிநாதமாக இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய தலைப்பே, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நம்மளுடைய இலக்கை பெரிய அளவில் யோசிச்சிருப்போம், ஆனால் அது கை கூடலனாலும் நாம் நினச்சது நம்ம உயர்ந்த ஒரு சிந்தனையோடு இருக்கிறோண்டா அப்படி

உயர்ந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் நினச்சிருப்பீங்களா இப்படி ஆகணும் அப்படின்னு, அது என்ன அப்படின்றது தான் நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. நேர்களை ரெயின்போ மேடையில் இணையணும்னு நினைக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ நேர்கள் 044 அப்படின்ற எஸ்டிடி கூட போட மறந்துடாதீங்க. வெளியூர் நேர்களாக இருந்தால் 298-6-0-0-3-8-2-9-5-2-0-5-5-4 இந்த ரெண்டு எண்களுக்கு தொடர்பு கொண்டு நம்ம நிகழ்ச்சியில் உங்கள் எண்ணங்களை, உங்களுடைய அந்த உயர்ந்த லட்சியம் எப்படிப்பட்ட அந்த லட்சியம், அதை நோக்கி என்னுடைய பயணத்தை நான் செலுத்தினேன், ஆனால் அப்படி ஒரு இடத்த நான் நோக்கி என்னால் போக முடியலனாலும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த லட்சியத்தை நான் என்னுடைய சிந்தனையில் நான் எப்பயுமே வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த சிந்தனையை என்னோட பகிர்ந்துக்கலாம். இடையிடையே பல பாடல்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடலா ரெட்ரோ திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய குரலில் தான் முதல் பாடல் இடம்பெறுது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: 5 மணி 10 நிமிடம் ஆயிட்டு கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைஞ்சிருக்கிறீங்க. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட தான் நிகழ்ச்சியில் நேர்கள் அடுத்தடுத்து வர காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் நேராக இடம் பிடிக்கக்கூடிய நேர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யாருங்கிறது? அம்மா தம்பி நீங்க பேச மாட்டீங்களா?
1: ஹலோ.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார், நான் சென்னையில இருந்து பரமேஸ்வரி பேசுறேன்.
0: பரமேஸ்வரி, நீங்க தான் முதல் நேரம் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன்.
1: தெரியும் சார், இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லுங்க.
0: உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு ஒரு வரி இருக்கு திருக்குறள்ல. ஆமா, உங்களை உயர்வா நினைச்சுக்கிட்ட ஒரு விஷயம், இந்த மாதிரியான ஒரு இலக்கு, இதுக்காக நான் என்னுடைய விஷயங்களை நான் வாழ்க்கைய பயணப்பட போறேன் இதுக்காக தான் அப்படின்னு ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருப்பீங்களா, ஒரு உயர்வான குறிக்கோள். அது என்ன குறிக்கோள் அப்படின்றதுதான்.
1: இப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டு சோசியல் ஒர்க் செய்யணும்ன்றதா என்னுடைய ஆம்பிஷனு, என்னுடைய உயர்வான எண்ணம். அதற்கான முயற்சி தான் வந்து நான் என்னுடைய லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சிட்டிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய மேரேஜ், அதுக்கப்புறம் என்னுடைய எஜுகேஷனு.
0: சூப்பருங்க. என்ன முடிச்சிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க?
1: பிஏ பிஎட் முடிச்சுட்டு எம்எட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சூப்பருங்க, சூப்பருங்க, நல்லதுங்க.
1: அப்புறம் இப்படி நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு.
0: ஆக ஒரு ஆசிரியர் தொழில் தான் உங்களுடைய இலக்கு, உயர்ந்த எண்ணம் அப்படின்னா என்னுடைய விஷயமே ஆசிரியர் தொழில ஒரு முக்கியமான இடத்த, ஒரு பேராசிரியர் அளவுல நான் போகணும், அந்த பேராசிரியர் அளவுல போகிட்டு மிகப்பெரிய அளவுல ஒரு மாணவ சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்றதுதான் உங்களுடைய உயர்ந்த எண்ணம் அப்படிதானே சொல்ல வரீங்க?
1: ஆமா சார்.
0: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுடைய எண்ணம் நிறைவேறணும், எல்லோருடைய பிரார்த்தனையுமே அதை நோக்கி இருக்கட்டும். நன்றி. உங்க மகன் இப்ப எடுத்தது போன் எடுத்தது யாரு?
2: என்னுடைய
0: உயர்ந்த எண்ணம் எப்படி, என்ன உங்களுடைய ஆம்பிஷன் ஒண்ணு இருக்குல்ல, இதை நோக்கி நான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சொல்லிட்டு இருப்பீங்க, டாக்டர் ஆகணுமா? சூப்பர், சூப்பர் அபிராமி, வாழ்த்துக்கள் உங்களுக்கும் தாயாருக்கும். நன்றி, நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
3: வணக்கம், நான் சென்னையில
0: இருந்து
3: பழக்கடை தாமோதரன் பேசுறேன். எந்த கடைக்காரரா வந்திருக்காங்களா அப்படின்னு வாழ்க்கையில இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ்க்கை வாழ்ந்தா அருமையா இருக்கு. எந்த கடனும் வாங்கினாங்க சொல்லி நம்மள யாரும் தேடி வரக்கூடாது. அந்த ஒரு குறிக்கோள்ல நீ வாழ்க்கை வாழ்ந்துட்டினக்கா,
0: உயர்ந்த எண்ணம் லட்சியம், உன்னுடைய எண்ணங்கள் உயர்ந்ததை நோக்கியே இருந்தா எல்லாமும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
3: அப்படி சொன்னாரு. எனக்கு திருமணம் ஆகி 38 ஆண்டுகள் ஆகுது. இதுவரைக்கும் நான் பெண்ணு கொடுத்த இடத்துல கூட வெறும் ஒரு 38 வருஷத்துல வெறும் 10 ரூபாய் தான் வாங்கியிருக்கேன். அந்த 10 ரூபாய் கூட ஒரு பேப்பர்ல படிச்சு வச்சிருக்கேன். என்னடாங்க அப்பா சொல்லி கொடுத்தது, எந்த கடனும் இருக்க கூடாது, நாளைக்கு நான் போனா கூட உன்னை வந்து யாரும் கேட்க கூடாது, உங்க அம்மாவும் குறை சொல்லக்கூடாது, நம்மள பெண் பார்த்த வச்சவங்களும் குறை சொல்லக்கூடாது, அருமையான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னாரு.
0: எண்ணங்களும் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய முயற்சிகளும் உங்களை அந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்காங்க. உங்களுடைய தந்தை உங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவை கொடுத்திருக்காரு, எப்படி வாழணும்ன்றதுக்கான அந்த அறிவை. நன்றி, நன்றி தாமோதரன், நன்றி, நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து? நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா
0: இருக்கு. எப்பிய நிகழ்ச்சியினுடைய நிறைவுல தான் இடம் பிடிப்பீங்க, முதல்ல வந்துருக்கீங்க.
4: செய்தி
0: வாசிப்பாளர் ஆகணும்ன்றது உங்களுடைய உயர்ந்தபட்ச எண்ணம் அப்படின்றீங்க.
4: சரோஜி நாராயண சுவாமி அவங்க குரலை கேட்டு கேட்டு கேட்டு வளர்ந்து அந்த அது எப்படியாவது அது உள்ள போக முடியுமா, நுழைய முடியுமான்லாம் கனவு கண்டுட்டு இருந்தேன். அது கிடைக்கல. ஆனா விவத் பாரதியில எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சு ஆகாஷவாணி ஆல் இண்டியா ரேடியோ வந்து கால் தளம் பதிச்சுட்டு வந்துட்டேன். அந்த உயர்ந்த
0: ரொம்ப சந்தோஷம்.
4: நம்ம ரெயின்போ எஃப்எம் இவங்க எல்லாம் தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது
0: எந்த இடத்துல இல்ல, இப்ப எந்த இடத்துல நீங்க அப்படி செய்தி

0: பதிப்பாளர் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலையில எந்த இடத்துல உங்களுடைய தோல்வியை நீங்க கண்டுட்டீங்க? வெற்றியை நோக்கி போகாம தடைக்கெல்லாம்
1: கிட்ட
0: சொல்லி அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த இலத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய விஷயமா மாத்துங்க. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய எண்ணம் ரொம்ப அற்புதமான எண்ணம். நன்றி, நன்றி. வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து?
2: வணக்கம் சார், கிழக்கு தமிழ் ராஜசேகர் சார்.
0: ராஜசேகர், சொல்லுங்க உங்களுடைய எண்ணம், குறிக்கோள், உயர்ந்த குறிக்கோள்னு ஒன்று ஒரு லட்சியம் இருக்கும்ல?
2: ஆமா சார், சின்ன வயசுல இருந்து அது உடன்பிறப்பாயிடுச்சு சார்.
0: சூப்பருங்க, அது என்னதாங்க அது? சின்ன வயசுல இருந்து உடன்பிறப்பாவே ஆனது அந்த விஷயம்.
2: பரோபகாரம் இதம் சரீரம், யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் உதவி பண்ணணும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வச்சு கூடாது மனசுல.
0: உயர்ந்த குறிக்கோளாவே இதுதான் வச்சிருக்கீங்க உங்க எண்ணத்துல?
2: ஆமா சார், இதுதான் என்னுடைய உயர்ந்த குறிக்கோள். எப்போ வேணாலும் உதவி பண்ணணும், எனி டைம்.
0: சூப்பருங்க, சூப்பருங்க.
2: முடியலன்னு சொல்லக்கூடாது.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ராஜசேகர். சூப்பரான ஒரு குறிக்கோள், ரொம்ப உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. இந்த தருணத்தில் ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம்னு நீங்கள் நினைக்கிறது தான் நானும் நினைக்கிறேன். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்து தான் நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் வேட்டையின் திரைப்படத்திற்காக கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4.

அந்த கட்டுல அந்த சூட்டுக்கு நான் வந்தாரு ஜோட்டுக்கு நான் இப்போது ஜோடு அந்த சூட்டுக்கு நான் வந்தாரு.

0: FM. Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், நம்மளுடைய எண்ணம் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த எண்ணத்துல இருந்து அதுக்காக நம்ம பயணிச்சுக்கிட்டே இருப்போம். சில தடை கற்களால அந்த இடத்தை நோக்கி நம்மளால பயணப்பட முடியாது. அப்படி உங்க எண்ணங்கள்ல மிக உயர்ந்த லட்சியத்துக்காக நீங்க பயணப்பட்ட, நீங்க உங்களுக்குள்ளாரே நினைச்சுக்கிட்ட அந்த விஷயத்த தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில நிகழ்ச்சியில அடுத்தடுத்த நேயர்கள் இணைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து?
2: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்டடிலிருந்து பேசுறீங்க ப்ரோ.
1: நல்லா இருக்கிறேன் சந்திரசேகர், சொல்லுங்க உங்களுடைய உயர்ந்த எண்ணம் உயர்ந்த லட்சியம் எது, எந்த அந்த தடைக்கல்லால நீங்க அந்த லட்சியத்தை நோக்கி போக முடியாம போச்சு?
2: இல்ல, எனக்கு வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கறது என்னுடைய ப்ராஜெக்ட்ல கிடைக்க வேண்டியது ப்ரோ. ஆனா சீரியாரிட்டி அப்படிங்கற ஒரு பேசிஸ்ல, அதாவது ஒரே ப்ராஜெக்ட்ல சீட் ரிசோர்சஸ் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கறது கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த ஆழமா அந்த ப்ராஜெக்ட் புரிதல் அப்படிங்கறது இருக்கும்னு. என்னதான் நான் அந்த ப்ராஜெக்ட்ல நல்லா ஒர்க் பண்ணாலும், எனக்குன்னு ஒரு பாதை அமைத்திருந்தாலும், வெறும் சீனியாரிட்டி அப்படிங்கிற ஒரு பேசிஸ்ல அவருக்கு அந்த ஒரு லாட்ல கிடைச்சது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால
1: நன்றி சந்திரசேகர். வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து?
3: வணக்கம் சார்.
1: மகிழ்ச்சி, யார் எங்கிருந்து?
3: சென்னை பூந்தமல்லி கலைசாமி. நல்லா இருக்கீங்களா?
1: கலைசாமி நல்லா இருக்கேன். கலைசாமி சொல்லுங்க, உங்களுடைய உயர்ந்தபட்ச ஒரு லட்சியம்னு ஒண்ணு வச்சிருப்பீங்கல்ல, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்ன்றார் வள்ளுவர். அப்படி ஒரு உயர்ந்த எண்ணத்தை நீங்க சின்ன வயசுல நினைச்சு பாத்திருப்பீங்க, இப்படி ஒரு இடத்த நோக்கி நாம போனோம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்கல்ல?
3: ஆமா சார்.
1: அதை நினைச்சு நீங்க பெருமைப்பட்டிருப்பீங்க. இப்ப அந்த இடத்த நோக்கி போக முடியல, இருந்தாலும் அப்படி ஒரு உயர்ந்த லட்சியத்தோட நம்ம அந்த அந்த சின்ன வயசுல இருந்திருக்கோம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பெருமைப்பட்டு கூடிய அந்த ஒரு விஷயம் என்ன?
3: அது வந்து சின்ன வயசுலயே சார், சின்ன வயசுல நான் மத்திய அரசாங்கத்துல வேலை வாங்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள்
1: உயர்ந்து
3: மத்திய அரசாங்கத்துல வேலை வாங்கி இப்ப வேலை செஞ்சு ரிட்டையர் ஆயிட்டாங்க.
1: ஆயிட்டீங்க?
3: ஆமா சார்.
1: உங்க லட்சியத்தை வென்று எடுத்துட்டீங்க.
3: ஆமா சார்,
1: பக்காங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிறது? அரக்கோணம் கலா. நல்லா இருக்க, நீங்க எப்படி
4: இருக்கீங்க
1: சொல்லுங்க கலா. உங்களுடைய உயர்ந்த லட்சியம் உயர்ந்த குறிக்கோள், அதை நோக்கியே உங்க பயணம், என்ன மாதிரியான ஒரு லட்சியத்தை வச்சிருந்தீங்க?
4: சூப்பருங்க.
1: இப்ப என்னவா இருக்கீங்க? முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கலா, தொடர்ந்து கைவிட்டுறாதீங்க, நம்பிக்கை மட்டும் கைவிட்டுறாதீங்க. நம்பிக்கை தான் நமக்கு உயர்ந்த எண்ணங்களை வழி நடத்தும், அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சிறப்பு. நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க கலா. நன்றி, நன்றி. என்னமிக்கு வணக்கம், ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து?
5: நண்பருக்கு மாலை வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
5: அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன்.

0: சார்,
1: மகிழ்ச்சி ஆசீர்வாதம்
0: சார், கொடுத்து கொடுத்து வாழ வேண்டும்,
1: மகிழ்ச்சி
0: உதவி செய்யணும்,
1: இதுதான் உயர்ந்த லட்சியமாவே வச்சிருக்கீங்க. அப்ப
0: உயர்ந்த லட்சியம் சார் எனக்கு,
1: சூப்பருங்க.
0: பசியோட வந்தாக்கா அவனுக்கு பரிம சாப்பாடு கூப்பிட்டு சாப்பாடு போடுவோம் சார், என்னோட லட்சியமா தான் சார்.
1: லட்சியமாவே வச்சிருக்கீங்க, அதுதான்.
0: ஆமா சார்,
1: அந்த லட்சியம் இன்னி வரைக்கும் கண்டினியூவா தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி, நல்ல அற்புதமான ஒரு தந்தை கிடைச்சிருக்காரு உங்க பிள்ளைகளுக்கு. நன்றி, நன்றி, நன்றி,
0: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி. இந்த தருணத்துல ஒரு அற்புதமான பாடல் கேட்கணும், அதுவும் நம்மள தன்னம்பிக்கையோட தூண்டி விடக்கூடிய ஒரு பாடல் கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தோணுது. அந்த வகையில பழைய பாத்திர படத்துல இருந்து கே எல் ஸ்ரீராம் அவங்களுடைய குழுவில், வைரமுத்து அவருடைய வரிகளில், ஏஆர் ரஹ்மான் அவருடைய இசையில நிகழ்ச்சியினுடைய பாடலை கேட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். 101.4 ஓடு.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 5:31 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருடத்துல ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளிடும் தள்ளாமை நீர்த்து அப்படின்ற ஒரு குரல்ல வரக்கூடிய முதல் அடியில் இருக்கக்கூடிய அந்த மூன்று சொல் தான் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நாம எண்ணம் நம்மளுடைய எண்ணங்கள்ல உயர்ந்த லட்சியங்களை கொண்டு வந்தோம்னா அதுக்காக நம்ம பயணப்பட்டு தோல்வி அடைஞ்சாலும் நம்ம அந்த உயர்ந்த லட்சியம் வச்சிருக்கணும்ன்ற அந்த ஒரு சிறப்பே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய உன்னதம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லக்கூடிய விஷயமா பார்க்குறோம். அந்த குரலினுடைய அடிப்படையை வச்சுக்கிட்டு தான் நம்ம நிகழ்ச்சியில் நேரில் கிட்ட பல விஷயங்களை கேட்டுட்டு இருக்கோம். அவங்களுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது அப்படின்றத நிகழ்ச்சியில் அடுத்ததான் இணையக்கூடிய நேர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம்,
0: அண்ணாநகர்லேருந்து
1: யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க கூடாது, உழைப்பு தான் நம்பணும்.
0: பாருங்க,
1: அப்பா கிடையாது, அம்மா தான் வந்தாங்க. அவங்க கஷ்டப்படுறத பார்த்து வந்தனா நான் எப்பவுமே அந்த எங்க அம்மாவும் அதான் சொல்லுவாங்க,
0: அப்படிதான் இருக்கிறாங்க.
1: எண்ணங்கள்
0: எல்லார்கிட்டையும் சென்று சேரணும் அப்படின்றதா என்னுடைய ஆசையும் கூட. நன்றி, நன்றிமா. நல்லது, ஆமா, நம்ம எதிராளிக்கு கூட நம்ம நல்லது நினைச்சுனா அவங்களும் அது பார்த்து அவங்களும் மாறக்கூடிய ஒரு நிலைக்கு மாறப்படுவாங்க. நன்றி, நன்றிமா. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து? அடடா, நேயர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சொல்றதுக்கு முன்னாடியே காலர் வந்துட்டாங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து? வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: அம்மா ராஜேஸ்வரி அம்மா, சொல்லுங்க உங்களுடைய உயர்ந்த எண்ணம்.
2: அதாவது குடும்பத்தை கட்டுக்கோப்பா கொண்டு வந்துட்டேன், வெற்றி அடைஞ்சேனா சமூகத்துக்கு ஏதாவது மெசேஜ் கொடுக்கணும்
0: பாருங்க
2: அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே.
0: ஆமா, எல்லா படத்துலயும் ஹீரோ வந்து ஒரு மெசேஜ் இருக்கணும் படத்துல அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு மெசேஜ் கொடுக்கணும் சமூகத்துக்கு அப்படின்னு நீங்களும் நினைச்சிருக்கீங்க.
2: பெரிய பெரிய ஆளுக்கள் எல்லாம் மெசேஜ் குடுக்கறாங்க பாத்தீங்களா?
0: ஆமா, அந்த மாதிரி நீங்களும் பெரிய அளவே நினைச்சுக்கிட்டீங்க உங்களை.
2: விழிப்புணர்வு பாடம் நிறைய எழுதி கவிதை எல்லாம் எழுதிருக்கேன்.
0: சொல்லுங்க.
2: வந்து வானொலியில சொல்லிக்கிட்டுதான் இருக்கேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: போய் சென்றடைந்து பல பேர் மனசை நல்லபடியா சிறப்பா ஆக்கணும். எந்திரமா ஓடிக்கிட்டு இருக்கிற
0: என்ன தமிழ் பட்டம் தாரீங்களா நீங்க? தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கீங்களா?
2: எனக்கு
0: ரொம்ப பெரிய ஆச்சரியம்
2: தான்.
0: சூப்பர், சொல்லுங்க ஒரு பாடல சொல்லுங்க.

0: பாடலை பத்தியே நிறைய பாடியிருக்கேன்.
1: பாடுங்க பாடுங்க.
0: வானொலி நூலகத்தில் நுழைஞ்சுக்கோ, வானொலிய கேட்டுக்கோ, வாழ்க்கை ரொம்ப தெளிவாகும். நினைச்சதெல்லாம் படிச்சுக்கோ, படித்ததெல்லாம் எழுதிக்கோ, மூளை ரொம்ப வலுவாகும். விட வேண்டும் சீரியலை, தொட வேண்டும் புத்தகத்தை.
1: சூப்பர்.
0: சொல்லுமடி உன் பெயரை.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. உங்க உயர்வான எண்ணங்கள் என்னைக்கும் ஈடேறணும். நன்றி நன்றி மகிழ்ச்சி. வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யாரிங்கிறது இணைப்புல இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம்.
2: நினைக்கிறீங்க.
1: ஒரு பாடல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாம் இடம்பெறுது முத்து திரைப்படத்திற்காக. ஓகே நன்றி. எனக்கு நன்றி. நிகழ்ச்சியில ஒரு பாடலை கேட்டு இணைந்திருக்கலாம். முத்து திரைப்படத்திற்காக நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. யாருடைய குரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏஆர் ரஹ்மான் அவருடைய இசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல்.

வென்றவன் தொழிலாளி, விதிய நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி,

0: நிகழ்ச்சி ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த நேயர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் இடம்பெறக்கூடிய நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து?
1: வணக்கம், கவி சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர் இருந்து. மாலை வணக்கம்.
0: சொல்லுங்க சுந்தரமூர்த்தி ஐயா, சொல்லுங்க உங்களுடைய உயர்ந்த லட்சியம் குறிக்கோள்.
1: ஆபத்து என்றா முதல்ல ஓடிடுங்க.
0: ஆபத்துனாலே முதல்ல ஓடிடுவீங்க?
1: ஆபத்து எந்த ஆபத்தான் சரி, வந்து உடனே ஓடுவேன். ஒரு கண்ணத்துல ஒருத்தர் விழுந்துட்டாங்க, வந்து அவங்க டப்பன் குதிச்சுட்டாங்க, குடிச்சு முடி பிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் நான்.
0: சூப்பர் சூப்பர்.
1: அது போல பல முதல்ல நான் ஓடிப்பேன்.
0: இதுவரைக்கும் 46 வருஷம்
1: ஆச்சு எனக்கு திருமணம் ஆகி, ஒருத்தருக்கிட்ட கூட நான் ₹1 கடன் வாங்கினது கிடையாது.
0: கைய நீட்டி வாங்கினது கிடையாது.
1: நான் கொடுத்திருக்கேன் கடன் கொடுத்தேன்.
0: சூப்பர் சூப்பர் ஐயா.
1: ஒண்ணு, ரெண்டாவது, நான் யாரிடமும் சண்டை போட்டது கிடையாது. எங்கிட்ட சண்டை போட்டவங்க வந்திருக்காங்க,
0: வந்த சண்டைக்கு போக மாட்டீங்க, வம்பு சண்டைக்கு போக மாட்டீங்க, வந்த சண்டையை விட மாட்டீங்க அப்ப நீங்க.
1: ஆமா, இன்னொரு எல்லாரும் சொல்லி
0: சொல்லு சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
1: அப்பா தாத்தா வந்து சாகும் போது அப்பாவுக்கு வந்து 11 வயசா, அவர்கிட்ட ஒரு மெசேஜ் சொன்னாராம், கூப்பிட்டு அவருக்கு புரியலையா வந்தது.

0: அவர் சொன்னார வந்து அது நம் இந்த ஊர்ல நம்ம ஊர்ல வந்து ஒரு மனிதன் வந்து மூணு விதத்துல ஹெல்ப் பண்ணணும். அந்த மூணு விதத்துல ஹெல்ப் பண்ணலன்னா அவங்க கிட்ட நீ பேசாதே, அவனை சேர்க்காதே அப்படின்னாரா. யார் யாருன்னு கேட்டா வாச்சா சகாயம், அதாவது உட்கார்ந்து எப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு பேசவே பேசணும். திரவிய சகாயம், திரேக சகாயம், வாச்சா சகாயம், இது மூணும் இல்லைன்னா அவன் மனுஷனே இல்ல, அவனா கூட நீ பேசாதேன்னு சொல்லிட்டு போனாரா.
1: சூப்பர், அற்புதமான ஒரு மெசேஜ். இந்த பரமக்குடியிலிருந்து அவர் அம்மா பேசினாங்க, ஒரு மெசேஜ் சொல்லணும்னாங்க. ஒரு கவிஞர் தான், ஆனா சுந்தரராஜன் ஐயா கையிலிருந்து தான் அந்த மெசேஜ் வரணும்னு இருக்கு. நன்றி, நன்றிங்க, நன்றிங்க.
0: ஒரே ஒரு கவிதை சொல்லிட்டு முடிச்சிடறேன். நான் வந்து நான்
1: சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க.
0: எல்லோருக்கும் பயன்படு, எவருக்கும் பயப்படாது.
1: மகிழ்ச்சிங்க,
0: 14,000 கவிதை எழுதியிருக்கேன்.
1: மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. வணக்கம், ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து? வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: செந்தில் கண்ணன், பேரளம்.
1: பேரளம், சொல்லுங்க செந்தில் கண்ணன், என்ன மாவட்டம் பேரளம்?
2: பேரளம் திருவாரூர் மாவட்டம் சார்.
1: திருவாரூருங்களா?
2: மகிழ்ச்சி,
1: ரொம்ப சந்தோஷம் அங்க இருந்து நீங்க அழைச்சதுல. சொல்லுங்க,
2: நல்லா இருக்கீங்களா
1: சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். வெள்ளத்தனைய மலர்நீட்டம்,
1: மாதர்த்தம்
2: உள்ளத்தனைகள் உயர்வு.
1: சூப்பருங்க,
2: எண்ணங்கள் உயர்வா இருந்தாலும் சார்,
1: சூப்பருங்க,
2: நம்ம வெற்றியா ரேப முடியும் சார் எதுவுமே.
1: மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அப்படி உங்க எண்ணம் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த எண்ணம், அது எதுக்கு என்ன ஒரு விஷயமா இருந்தது அது சொல்லுங்க.
2: எல்லாருக்கும் நல்லதுதான் சார் செய்வோம், யாருக்கும் கெடுதலே பண்ண மாட்டோம்.
1: மகிழ்ச்சிங்க,
2: நம்ம கடை வச்சிருக்கோம் சார், ஒரு 4 பேர் நல்லா இருக்கணும்னு எல்லாமே. எல்லாருக்குமே
1: கடைக்கு அதுக்குள்ள ஆள் வந்துட்டாங்கன்னு
2: நினைக்கிறேன் சார். அப்புறம் சார், இந்த பேஸ்புக்ல நம்ம சென்னை எஃப்எம் எப்படி சார் இது பண்றது?
1: நீங்க போயிட்டு நீங்க உள்ள ஃபேஸ்புக்ல போயிட்டு உங்களுடைய அந்த சர்ச் என்ஜின் பக்கத்து பேஜ்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா எஃப்எம் ரெயின்போ 101.4 போட்டாலே ஓப்பன் ஆகும்.
2: தமிழ்ல போடணுமா?
1: நீங்க தமிழ்ல போட்டாலும் சரி, இங்கிலீஷ்ல போட்டாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஓப்பன் ஆகும். தனிப்பட்ட முறையில் ஆப்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணும், ஃபேஸ்புக் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணீங்கன்னா
2: தான்.
1: இடையில ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததா அருணாச்சலம் திரைப்படத்திற்காக உங்களுக்காக பாடல் காத்துக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

ஆடுகிறதே, எவன் சொன்னால் இறந்து விடுகிறதே. ஆஹா, ஒரு வார்த்தையிலே அட ஆகாயம் தான் விடுகிறதே. தீமை விரைகிட நன்மை பெறுகிட சிங்கம் ஒன்று.

0: 5:52 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட தான் நடந்திருக்கிறோம். நிறைவு பகுதியில் இருக்கும் நிறைவு நேயர்கள் யார் அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார், நான் வந்து 51 தேவராஜ் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க தேவராஜ்.
1: நான் வந்து கொரோனா டைம்ல இருந்தே வந்து நிறைய உதவிங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம்.
0: சூப்பருங்க.
1: அத மாதிரி அது வந்து நம்ம தெரியாததுக்கு அப்புறம் அது போன அப்புறம் விட்டக்கூடாது
0: மனோகரன் சொல்லுங்க, உங்களுடைய எண்ணம், குறிக்கோள், பெரிய உயர்ந்த லட்சியம் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய அந்த விஷயத்த சொல்லுங்க.
2: அதாவது எனக்கு நான் ஒரு மாற்றுத்திறனாளி.
0: சரிங்க.
2: எனக்கு என்ன ஒரு லட்சியம் அப்படின்னாக்கா வந்து ஒரு கதை எழுதி எனக்கு பத்திரிக்கையில வரணும்னு எனக்கு ரொம்ப நாள ஆசை.
0: சரிங்க.
2: அது வந்து என்னன்னாக்கா நம்மளுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு இங்க யாரும் இல்ல.
0: சரிங்க.
2: அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கதையோ இல்ல ஒரு நாவலோ இல்ல எதுவோ ஒண்ணு.
0: ஆக உங்களை பாதிச்ச ஒரு விஷயத்த ஒரு ஒரு ஒரு ஒரு கலை மூலமா கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க, அதுவும் எழுத்து வடிவமா அச்சில வந்துடணும்னு நினைக்கிறீங்க.
2: ஆமா, ஏதோ ஒரு பத்திரிக்கையில வரணும்.
0: பத்திரிக்கையில வந்து அது புத்தகமா மாறுதோ சரி, இல்ல வேற விற்பனை மூலமா கொண்டு போறதோ சரி, ஆக வரணும். இதுதான் உங்களுடைய உயர்ந்த லட்சியம். நிறைய பேர் இருக்காங்க உதவி பண்றதுக்காக, சொல்ல சொல்ல எழுதுறதுக்கு, ஸ்கிரைப் எழுதுறதுக்காக பல பேர் இருக்காங்க. மாற்றுத்திறனாளி, பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்காக ஸ்கிரைப் எழுதுறதுக்கு பல பேர் ஊந்துதலா வராங்க. அந்த பகுதியில யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனோகரன் ஐயாக்கு நிச்சயமா உதவி பண்ணுங்க. கும்பகோணம் தானே
2: சொன்னீங்க?
0: நிச்சயமா வருவாங்க ஐயா. இப்ப பேசிருக்கீங்கல்ல, நிச்சயமா ஒரு நேர் கண்டிப்பா கேட்பாங்க யார் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு நிச்சயமா உங்களை வந்து பாப்பாங்க. நன்றி, நன்றி ஐயா, உங்க எண்ணம் ஈடேறணும். நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் எங்கிருந்து?
3: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: ராமாபுரத்திலிருந்து நாகராஜன் பேசுறேன்.
0: நாகராஜன்

0: சொல்லுங்க நாகராஜன்.
1: உதவி செய்து வாழ்வதை விடவருக்கு ஓத்திரம் செய்யாமல் வாழ்வதுதான் ஆமா.
0: நல்லது செய்தல் ஆற்றிடும், அல்லது செய்தல் ஓம்பி மீன் அப்படின்னு சொல்லிட்டு சங்க இலக்கியத்துல ஒரு வரி இருக்கு. ஆமா, கெட்டது மட்டும் நல்லது அவங்களுக்கு செய்யறீங்களோ இல்லையோ, கெட்டதை மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படின்ற உயர்ந்த குறிக்கோளை வச்சிருக்கீங்க. நன்றி, வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் இங்கிருந்து இணைப்புல இணைஞ்சிருக்கீங்க? வணக்கம். அம்மா பத்மாமா, இவ்வளவு பொறுமையா பேசினா எப்படிமா? நிகழ்ச்சி நிறைவு நேரம் இடம் பிடிச்சிருக்கீங்க. உங்களுடைய உயர்ந்த லட்சியமா நீங்க நினைச்சது என்னமா? சின்ன வயசுல
2: சின்ன வயசுல வந்து படிக்கும் போது இப்ப வந்து நினைக்கிட்டு வந்து ஆஜேவா வந்து பத்மாவோட வந்து நவீன் கூட பேசணும்னு ஒரு
0: ரொம்ப மகிழ்ச்சிமா. நன்றி நன்றி நன்றிமா. உங்களுடைய உயர்ந்த எண்ணம் ஈடேறணும்ன்றதுதான் என்னுடைய இதுவும் ஆசையும் கூட. நன்றிமா. இந்த ஒரு மணி நேரம் அவங்களுடைய உயர்ந்த எண்ணங்களையும் உயர்ந்த குறிக்கோள்களையும் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்ற அந்த குரலுக்கு உதாரணமாக சில பேர் பல பேரும் அவங்களுடைய எண்ணங்களை கலந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல தகவல்களை கொடுத்துருந்தாங்க. சிலரால் மட்டும்தான் இணைய முடிஞ்சது, பலரும் இப்போ அடுத்தடுத்து நேர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நேரம் போதாமை காரணமாக நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நவீன் பாரதி. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக அண்ணாமலை திரைப்படத்திற்காக பாடலை கேட்க இருக்கோம்.

0: ரெயின்போவா?
1: ஆமா.
0: வெஸ்டர்ன்ல என்ன இருக்குனா?
1: எல்லாம் இருக்கு மேடம். ஜஸ்டின் பீபர், கோல்ட் பிளே, பிரைன் ஆடம்ஸ், பான் ஜோவி, கன்ஸ் அண்ட் ரோசஸ், சார்லி புத், எல்டன் ஜான்.
2: MLTR. 6 and 7 only on FM Rainbow.

0: Right, quick shout-outs going to Chandru and Colonel Shiva from Secunderabad for writing in on the web form. We'll get to your songs in just a bit. And we've got a few other requests that came in via phone as well. So all of that is going to come up in just 10 minutes at 6:40 p.m. For now, please stand by for the news in Tamil. Going faster than a roller coaster, love like
1: yours will surely come. வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நுகர்வோருக்கான நீதியை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

0: மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் நுகர்வோருக்கு நீதி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நுகர்வோர் நீதி தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், நுகர்வோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மின்னணு கட்டமைப்பில் மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள இ ஜாக்ரதி இணையதளம் நுகர்வோருக்கான நவீன நீதி கட்டமைப்பை உருவாக்கி தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நுகர்வோருக்கு விரைந்து நீதி கிடைப்பது, வெளிப்படைத்தன்மை ஆகியவை மின்னணு தொழில்நுட்பத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் காணொலி விசாரணை உள்ளிட்டவை விரைந்து நீதி கிடைக்க துணை புரிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நுகர்வோருக்கு நீதி கிடைப்பதில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் நேரத்தில் பொறுப்பான வர்த்தக நடவடிக்கையை உறுதி செய்ய இ ஜாக்ரதி இணையதளம் உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் கிராமப்புற மற்றும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சேலத்தில் இன்று பிஜேபி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர், காஷ்மீரில் 370வது அரசியல் சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று போராடி உயிர்த்தியாகம் செய்த டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பிஜேபி தனது தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். காஷ்மீரில் அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு நீக்கம், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது போன்ற கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், மக்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பின்னர் மண்டகப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளையும் திரு அருண்ராஜ் எடுத்துரைத்தார். பொங்கல் பண்டிகையின் போது தகுதியுடைய அனைவருக்கும் இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலவச வேட்டி சேலை வழங்குவதற்கான கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதில் மாநில அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் சாலை பணிகள் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் இன்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து மனு அளித்தனர். தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக எவ்வித பொறுப்பும் இல்லாத 2 தனி நபர்கள் கலந்து கொண்டது குறித்தும், மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற சிறுமிகளிடம் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்தும் விசாரணை நடத்த உத்தரவிடுமாறு அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மாநில நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை, சட்டத்தின் ஆட்சி, குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கை ஆகியவற்றை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆளுநரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.

0: மானியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இருபது சதவீத எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த பெட்ரோல் பயன்பாட்டின் காரணமாக அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைப்பதோடு சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கும் உதவிடும் என்றும் திரு கேசவன் தெரிவித்தார்.
2: சமூக வலைதளங்கள்லையும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த எத்தனால் E20 வந்து பெட்ரோலில் கலந்து இப்போ விற்கப்படுகிறது எல்லா பெட்ரோல் பங்க்லையும். அதை பற்றி ஒரு தவறான ஒரு வதந்தி பரவிட்டுருக்கு. அதை மாதிரி என்ஜின் லைஃப் வந்து கம்மியாயிடும், மைலேஜ் கம்மியாயிடும், பாதிப்பாயிடும், வண்டிகளுக்கு பாதகம் ஏற்படும் என்ற மாதிரி ஒரு வதந்திகள் போயிட்டு இருக்குது. இது முற்றிலும் தவறானவை. உண்மையாக சொல்ல போனால் இது சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவும் உகந்தது. 20% நம்ம எத்தனால் கலந்தனால அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டேன் வந்து 95 மேல போறது. முன்னாடி 91 இருந்தது. ஒரு பெட்ரோலோட தரம் வந்து எப்படின்னா ரிசர்ச் ஆக்டன் RON நம்பர் ஸோ எவ்வளவு அதிகமா இருக்கோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இந்த எத்தனால் கலந்ததுனால அந்த பெட்ரோலோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். சுற்றுச்சூழல் 30% அதோட நட்சத்திரன் வெளியிடுறது பார்த்தீங்கன்னா வண்டி அதுக்கு ரொம்ப குறைஞ்சிரு வருது. விவசாயிகளும் பயனடைகிறாங்க.
1: நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார்.
3: நேற்று வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 5:30 அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று 5:30 அளவில் அதே பகுதியில் நிலவுகிறது. மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். கடலூரில் இளைஞர் விளையாட்டு அரங்கத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் மற்றும் அலுவலர்களுக்கான குடியிருப்புகளை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அரவிந்த் தர்மாதிகாரி இன்று திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 2வது சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள துணை மின் நிலைய பணியாளர்களுக்கு வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்த பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று திருப்பத்தூரில் நடைபெற்றது. செங்கல்பட்டு அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 500 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹம்பன் தோட்டாவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 320 ரன் எடுத்தது. 321 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 49.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 324 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நுகர்வோருக்கான நீதியை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களை. 7 மணி 1 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நாம இந்த 1 மணி நேரம் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இந்த 1 மணி நேரத்தில் உங்கள் விருப்ப பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நினைக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் 0449 8600 0038 2952 5254 இந்த எண்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 2000ஆம் ஆண்டு கடந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 25 ஆண்டு காலத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படங்கள்லேருந்து உங்கள் விருப்ப பாடல்களை இந்த தருணத்தில் கேட்டு நீங்கள் இணையலாம். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக தாஜ்மஹால் திரைப்படத்திற்காக பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேர்களே, ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் முதல் நேராக தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டு இணையக்கூடிய நேர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: மகிழ்ச்சி ராமகிருஷ்ணன், முதல் நேராக இணைஞ்சிருக்கீங்க. உங்க விருப்ப பாடலை சொல்லுங்க ராமகிருஷ்ணன்.
1: ஒரு அருமையான பாடல், கண்களால் கைது செய் படத்திலிருந்து அனார்கலி என்ற பாடல்.
0: என்ன காரணத்துக்காக இந்த பாடல் அந்த அளவுக்கு உங்களுக்கு விருப்பமான பாடலா இருக்கு?
1: அது இந்த பாடல் கேட்கும் போது அப்படியே மனசு ரெக்கேக்கத்தை அப்படியே பறக்கிற மாதிரி
0: பறக்க ஆரம்பிச்சிடுதியா கனவு உலகத்துல அப்படின்றீங்க.
1: அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்.
0: சூப்பர் சூப்பர், உங்களை மாதிரியே எங்களையும் பறக்க விட போறீங்க. மகிழ்ச்சி,
1: நன்றி
0: நன்றி நன்றி. கேட்டு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், உங்க பாடல் விருப்ப பாடலும் இந்த தருணத்தில் நம்ம எஃப்எம் ரெயின்போல ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இடம் பிடிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க 044 அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்டிடி கூட போட மறந்துடாதீங்க. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 298-6-0-0-3-8-2-9-5-2-5-5-4 இந்த ரெண்டு எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் உங்க விருப்ப பாடல்களை கேட்டு. நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம கேட்க இருக்கக்கூடிய பாடல், ராமகிருஷ்ணன் பழனியிலிருந்து தன்னுடைய விருப்ப பாடலாக கேட்டிருந்தாரு. கண்களால் கைது செய் திரைப்படத்திற்காக அனார்கடி அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடலை தான் கேட்டிருக்காரு. கார்த்திக் அவருடைய குரல்ல, பா விஜய் அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலை கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்ட இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்

0: முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பச்பத்ராவில் 1,05,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடியாக மேற்காசிய சூழல் அமைந்ததாக குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகள் இந்த கடுமையான சவாலை எதிர்கொள்ள முடியாமல் திணறியதாக அவர் குறிப்பிட்டார். குறித்த காலத்தில் இந்தியா சரியான முடிவுகளை எடுத்து தடையற்ற பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகத்தை உறுதி செய்ததாகவும் தெரிவித்தார். எந்த ஒரு நெருக்கடியான சூழல் எழுவதற்கு முன்பும் முன்கூட்டியே திட்டமிட்டு சவால்களை சமாளித்ததாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நெருக்கடி சூழலுக்கு முன்பு 26 நாடுகளில் இருந்து பெட்ரோலியப் பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்து வந்ததாகவும், போர் சூழல் ஏற்பட்ட பின்பு 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து எரிபொருள் இறக்குமதி செய்து உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டு நலனையும் மக்கள் நலனையும் கருத்தில் கொண்டு தமது அரசு திட்டங்களை வகித்ததாகவும் பிரதமர் கூறினார். நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனை கணிசமான அளவில் உயர்த்தியுள்ளதாக தெரிவித்த அவர், உலகின் 4வது பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நாடாக இந்தியா விளங்குவதாகவும் குறிப்பிட்டார். எரிபொருள் நெருக்கடி ஏற்பட்ட காலத்தில் அரசுக்கு ஒத்துழைப்பு நல்கிய மக்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் கூறினார். நெருக்கடியான காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக தவறான தகவல்களை பரப்பி சிலர் அரசியல் செய்ததாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். வளைகுடா நாடுகள் மற்றும் யுக்ரைனில் ஏற்பட்ட சண்டை காரணமாக உலகில் யூரியா உர பற்றாக்குறை ஏற்பட்டதாக கூறிய அவர், பல நாடுகளில் 1 மூட்டை 3,000 ரூபாய் வரை யூரியா விற்கப்பட்டதாக கூறினார். ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டில் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு 1 மூட்டை 300 ரூபாய்க்கே யூரியா வழங்கப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ராஜஸ்தான் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று மாலை குஜராத் சென்ற பிரதமர், சனந்தில் 7,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி கூட மற்றும் ஆய்வகத்தை திறந்து வைத்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் முடிவுகளும் எடுக்கப்படும் என்றும், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்றும் கூறினார். மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 28,840 கோடி ரூபாய் செலவில் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் 2வது மற்றும் 3வது கட்ட நகரங்களுக்கும் விமான சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 100 சிறிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த செலவில் விமான சேவையை பெறுவதற்கு மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டம் வழிவகுத்துள்ளதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். கல்லீரல் மற்றும் நீரிழிவு தொடர்பான நோய்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் அதிக அளவில் ஏற்படுத்த வேண்டும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று கல்லீரல் நோய் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், டைப் 2 நீரிழிவு நோய் மற்றும் கல்லீரல் நோயால் பாதிக்கப்படுவோரின் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக தெரிவித்தார். உடல் பருமனால் நீரிழிவு, கல்லீரல் பெருக்கம் மற்றும் இதய நோய்கள் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார். நோய்களை கட்டுப்படுத்த அறிவியல் வளர்ச்சி மட்டும் போதாது என்றும், நோய் வராமல் தடுப்பது குறித்த விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். விஞ்ஞானபூர்வமான தொடர் ஆய்வுகளுக்கு பிறகே எத்தனால் கலந்த எரிபொருள் பயன்படுத்தும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தொழில் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தனியார் பொறியியல் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் திருமதி வர்த்திகா சுக்லா, கடந்த 2015ஆம் ஆண்டு முதலே எத்தனாலை எரிபொருளாக பயன்படுத்துவது குறித்து பொதுமக்களிடம் மத்திய அரசு கருத்துக்களை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். வாகன உற்பத்தி நிறுவனங்களிலும் இது தொடர்பான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் திருமதி வர்த்திகா சுக்லா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. காங்கோ நாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வீரர்களின் தொழில் சார்ந்த பயிற்சி, சிறப்பான செயல்பாடு, அர்ப்பணிப்பு மிக்க சேவை ஆகியவற்றுக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. 231 கோடி ரூபாய் வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களில் சிபிஐ இன்று சோதனை நடத்தியது. பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் கனரா வங்கி அளித்த புகார்களின் அடிப்படையில் தனியார் நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. ஈரான் நாட்டின் முன்னாள் உயர்தலைவர் அயத்துல்லா சையத் அலி காமினினியின் இறுதிச் சடங்குகள் அந்நாட்டு தலைநகர் தெஹ்ரானில் இன்று தொடங்கியது. 6 நாட்கள் நடைபெறும் இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி மறைந்த தலைவருக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். பொதுமக்களின் பார்வைக்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. அவரது ஆன்மா இலைப்பாற்றலுக்கான பிரார்த்தனைகளும் நடைபெற்று வருகின்றன. ஈரானின் மூத்த அரசியல் தலைவர்கள், ராணுவ அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் அயத்துல்லா சையத் அலி காமினிக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகின்றனர். பீகார் ஆளுநர் சையத் அத்தா ஹஸ்னைன், வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா ஆகியோர் இந்தியா சார்பில் இறுதி மரியாதை செலுத்தினர். ரஷ்ய முன்னாள் அதிபர் திரு திமித்ரி மெத்வதேவ், சீனாவின் பிரதிநிதி ஹி வே, ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முஸ்தாகி உள்ளிட்டோரும் அயத்துல்லா சையத் அலி காமினிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள எண்ணெய் கிடங்கில் யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனை உறுதி செய்துள்ள ரஷ்ய அதிகாரிகள் யுக்ரைன் அனுப்பிய ஏராளமான ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் கவர்னர் திரு அலெக்சாண்டர் பெக்லோவ், பால்டிக் கடல் பகுதியில் அமைந்துள்ள கிர்வோஸ்கி மாவட்டத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். அதனை தடுக்கும் வகையில் ரஷ்ய வான்வழி பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் யுக்ரைனின் 72 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இத்தாக்குதல் குறித்து தெரிவித்துள்ள யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, தங்கள் நாட்டின் மீது ரஷ்யா விதித்துள்ள நீண்டகால தடைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். ரஷ்யாவின் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதலை யுக்ரைன் ராணுவம் நடத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 2-6, 10-2 என்ற செட் கணக்கில் லித்துவேனியாவின் ஐவேட்டா, கஜகஸ்தானின் சோஞ்சா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 2-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஒலிவியா லின்சர், ரஷ்யாவின் ஏகட்டரினா இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வெண்கலப்பதக்கத்தையும் இந்தியா கைப்பற்றியுள்ளது. இப்போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 320 ரன் எடுத்தது. 321 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 49.2 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 324 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு முறையாக திட்டமிட்டு இந்தியா தீர்வு கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்குகிறது. மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். ஐநா அமைதிப்படையில் சிறப்பாக பணியாற்றிய 651 இந்திய ராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. போர்ச்சுகல் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துசா போஸ்லே, வைஷ்ணவி அட்கர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இல்லை 7:25 ஆகிட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையக்கூடிய நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கிருந்து? பத்மாம்மா, சொல்லுங்க, உங்களுக்கு விருப்ப பாடல் என்ன பாடல் தேவைப்படுது இந்த தருணத்தில்?
1: பருத்தி வீரன்
0: படத்துல இருந்து
1: அந்த ஊரோரம் பிரியா மரம்.
0: சரி மச்சா, நன்றி இணைந்து வைக்க நன்றி. உங்களுடைய விருப்ப பாடல் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல இடம்பெறுது. நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததான் பருத்தி வீரன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்கு பாடல் வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நிறுத்துக்கிறன்ல, பாடுங்கடிட என்ன நக்கல. ஏய் நீ வா, நீங்க வா, எல்லாம் வரிசையா நில்லு. நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடணும். என்ன
1: இங்க கண்ட பக்கல கை வச்சுனா உனக்கு மரியாதை இல்ல. ஆமா
0: இங்கே வாரியா வைக்கத்த. ஏய் அர்ரா.

எனக்கு

0: ஏழு மணி 32 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா இணையக்கூடிய நேர் யார் அப்படின்றத பாத்துடலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: சார் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, உங்க விருப்ப பாடல கேளுங்க.
1: படம் வந்து சிலம்பாட்டம் சார்.
0: சிலம்பாட்டம் திரைப்படத்துல இருந்து சிலம்பாட்டம் இந்த பாடல் எதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு?
1: இந்த பாட்டு வந்து
0: ஒரு துள்ளலிசை பாட்டு, எழுந்து அப்படியே நடனமாடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்
1: அப்படின்றீங்க. தாம்பத்துல பார்த்த படம்.
0: உங்க விருப்ப பாடல் நிச்சயமா நிகழ்ச்சியில அடுத்ததா இடம்பெறுது. உங்க விருப்ப பாடல் நிச்சயமா நம்ம ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில இடம்பெறணும்னு நினைக்கக்கூடியவங்க 2986003828 2952205054 இந்த ரெண்டு எண்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். வெங்கடேசன் குலப்பாக்கத்திலிருந்து தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருந்தாரு. சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து தன்னுடைய விருப்ப பாடலாக கேட்டிருந்தாரு. என்ன பாடல் அப்படின்னா, சிலம்பரசன் அவர்களுடைய குரலில் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக நிகழ்ச்சி சிலம்பாட்டம் திரைப்படத்துக்காக பாடல் வந்துக்கிட்டே இருக்குது.

0: நேர்களே, ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கீங்க. சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததான் இணையக்கூடிய நேர். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ, யார் எங்கிருந்து?
1: சார் சார் வணக்கம் சார், நான் சென்னையிலேருந்து ராஜேஷ், பெரியார் நகர் சார்.
0: சொல்லுங்க ராஜேஷ், உங்க விருப்ப பாடல கேளுங்க ராஜேஷ்.
1: கண்டிப்பாக சார், திரைப்படம் காதல் கொண்டேன்.
0: காதல் கொண்டேன்
1: தேவதையை கண்டேன், அந்த பாடல் சார்.
0: ஓகே, உங்களுக்காக உங்க விருப்ப பாடல் நிச்சயமா நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் வந்துகிட்டே. தொடர்ந்து
1: நன்றி சார்.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. 7:44 நிமிடமாயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையக்கூடிய நேயர், வணக்கம். ரெயின்போ எஃப்எம் யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: பொன்ராஜ், சொல்லுங்க, உங்க விருப்ப பாடல சொல்லுங்க. பொன்ராஜ்,
1: பாக்கியராஜ் இயக்கத்துல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த சொக்கத்தங்கம் படத்துல இருந்து வெள்ளையாய் மனம் பிள்ளையாய் அந்த பாட்டு.
0: சூப்பர், அற்புதமான பாடலை கேட்டுறீங்க. உங்களுக்கு உங்க விருப்ப பாடல் நிகழ்ச்சியில அடுத்ததா இடம்பெறுது. நன்றி, நன்றி பொன்ராஜ். நேர்களே, இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய இன்னும் இருக்கக்கூடிய சில நிமிடங்களில் உங்கள் விருப்ப பாடல் இடம்பெறணும்னு நினைக்கக்கூடிய நம்ம எஃப்எம் ரெயின்போ நேர்கள் 2956-0038 2952-5254 இந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் போரூர் பொன்ராஜ் அவர்களுடைய விருப்ப பாடல் சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஜெயச்சந்திரன், ஸ்வர்ணலதா, சுஜாதா மூவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல், தாமரை அவர்களோட வரிகளில், தேவா அவர்களோட இசையில்.

0: சார், வணக்கம். பிரின் பாய் ஃபார்ம் யார் எங்கிறது?
1: வணக்கம் நவீன் பாரதி சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க?
1: ராணிப்பேட்டை மாவட்டம் கி விசாரம் செல்வம் சார்.
0: செல்வம், தெரியுது செல்வம், மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இணைஞ்சதுல. சொல்லுங்க, உங்க விருப்ப பாடல கேளுங்க செல்வம்.
1: படம் வந்து ரெட்ரோ சார, படம்
0: ரெட்ரோ
1: திரைப்படம் வந்து ஆச்சி சந்தன கட்ட, அந்த பாட்டு போடுங்க சார்.
0: சூப்பருங்க, சரியான ஒரு அற்புதமா.
1: அனைத்து நேயர்களுக்காக சார், நன்றி சார்.
0: நன்றி நன்றி நன்றி செல்வம். நேர்களை, நிகழ்ச்சியை இதோட நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் நவீன் பாரதி. நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக செல்வம் அவர்கள் கீழ் விசாரம் பகுதியிலிருந்து கேட்டிருந்தார் ரெட்ரோ திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய குரலை பாடல்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் மின்னணு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் நுகர்வோருக்கு நீதி கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நுகர்வோர் நீதி தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி எழுதிய கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், நுகர்வோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மின்னணு கட்டமைப்பில் மத்திய அரசு மாற்றங்களை கொண்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். திரு பிரகலாத் ஜோஷி தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ள இ ஜாக்கிரதி இணையதளம் நுகர்வோருக்கான நவீன நீதி கட்டமைப்பை உருவாக்கி தந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். நுகர்வோருக்கு விரைந்து நீதி கிடைப்பது, வெளிப்படைத்தன்மை ஆகியவை மின்னணு தொழில்நுட்பத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் காணொலி விசாரணை உள்ளிட்டவை விரைந்து

0: நீதி கிடைக்க துணை புரியவதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களும் முடிவுகளும் எடுக்கப்படும் என்றும், தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்றும் கூறினார். மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டு போக்குவரத்தில் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 28,840 கோடி ரூபாய் செலவில் பிரதமர் திரு நரேந்திரமோடியால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலம் 2வது மற்றும் 3வது கட்ட நகரங்களுக்கும் விமான சேவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் 100 சிறிய விமான நிலையங்கள் மற்றும் 200 ஹெலிகாப்டர் தளங்கள் அமைக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஏழை எளிய நடுத்தர மக்கள் குறைந்த செலவில் விமான சேவையை பெறுவதற்கு மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டம் வழிவகுத்துள்ளதாகவும் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் கிராமப்புற மற்றும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சேலத்தில் இன்று பிஜேபி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய அவர், காஷ்மீரில் 370வது அரசியல் சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று போராடி உயிர் தியாகம் செய்த டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி குறித்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பிஜேபி தனது தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் கூறினார். காஷ்மீரில் அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு நீக்கம், அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது போன்ற கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என்று இந்திய எண்ணெய் கழகத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் திரு கேசவன் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த பெட்ரோல் பயன்பாடு குறித்து சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த பெட்ரோல் பயன்பாட்டின் காரணமாக அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைப்பதோடு சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கும் உதவிடும் என்றும் திரு கேசவன் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியும் பேசிய அவர், மக்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டு அதற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் இன்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து மனு அளித்தனர். தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எவ்வித பொறுப்பும் இல்லாத 2 தனிநபர்கள் கலந்து கொண்டது குறித்தும், மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்ற சிறுமிகளிடம் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்தும் விசாரணை நடத்த உத்தரவிடுமாறு அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தவறான தகவல்களை கூறி வருவதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கல்லணையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகம் அதிகம் பயன்பெறும் என்ற தகவல் தவறானது என்று தெரிவித்தார். விரைவில் மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும், இக்கூட்டத்தில் எடுக்கும் முடிவுகளை பிரதமர் நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறினார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 11.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்துள்ளது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: Catch the best of blues, jazz, rock, soul, pop and everything in between on your favorite western music show, Music by the Bay.
2: Bang, let me light the cow called Mama, I'm so hot, hell and I, yes I am.
1: Tune in every night from 8:05 to 9 p.m. only on FM Rainbow.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்
2: நேர்களை ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்க போகிறீங்க. ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களோட இணையிறது நான் உங்கள் நவீன் பாரதி. இருக்கக்கூடிய இந்த 10 நிமிடங்களில் ரெண்டு பாடல்களை கேட்கலாம்.

போராகுங்கள் நிகழ்ச்சியில் இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா ஹர்னி இவங்க இருவரும் இணைந்து பாடிய பாடலும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அமரகாவியம் திரைப்படத்திற்காக சித்ரா சௌமியா மகாதேவன் இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல். நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த ரெண்டு பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்

நிலை 10 மணி 1 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த ஒரு மணி நேரம் நேர்கள் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைன். ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் 1968 ஆண்டு வெளிவந்து அன்றைய காலகட்ட ரசிகர்களை மட்டுமே இல்லை அடுத்தடுத்த தலைமுறையினரையும் கேட்டு ரசிக்க வைக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய கவித்துவம் மிக்க வரிகளை கொண்டிருக்கக்கூடிய திரை இசை பாடல்களுடைய அணிவகுப்பை தான் இந்த ஒரு மணி நேரம் கேட்டு இணைஞ்சிருக்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக இடம் பிடிக்கக்கூடிய பாடல் அடிமை பெண் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடலும், தொடர்ந்து மன்னிப்பு திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், அடுத்தடுத்து ரெண்டு பாடல்களாக ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் இடம் பிடிக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

ரெயின்போ இவன் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல்கள் நான்கு கில்லாடிகள் திரைப்படத்திற்காக தி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா இருவருடைய குரலையும், தொடர்ந்து ஆயிரம் பொய் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா இருவரும் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல் நிகழ்ச்சியினுடைய அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களாக கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ ரிவென் நிகழ்ச்சியோடு.

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.
1: நேர்களை, 10:20 ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறோம். 1969களில் வெளிவந்த திரை இசை பாடல்களை கேட்டு அந்த வகையில் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல்கள் 500,000 திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் அவருடைய குரலையும், தெய்வ மகன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல்களை அடுத்தடுத்த 2 பாடல்களாக கேட்க இருக்கும். தொடர்ந்து இருந்திருக்கிறோம்.

எங்களை ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க இருக்கக்கூடிய பாடல்கள் சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா இருவருடைய குரலையும், தொடர்ந்து சிவந்தமன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இருவருடைய குரலையும் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களை கேட்டு இணைஞ்சிருக்க போகிறோம். 1969களில் வெளிவந்த திரை இசை பாடல்கள் இருந்து.

எங்களோட ரெயின்போ ரீமைண்ட் நிகழ்ச்சியோட 10:32 ஆகிட்டு இருக்க போது இந்த தருணத்தில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் நாம் 1968 ஆண்டு வெளிவந்திருக்கக்கூடிய எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து பிபி சீனிவாஸ் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல், தொடர்ந்து குடியிருந்த கோயில் திரைப்படத்திற்காக தீம் சவுந்தரராஜன் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடலை நிகழ்ச்சியினுடைய அடுத்தடுத்த பாடல்களாக கேட்க இருக்கோம்.

நிகழ்ச்சி 10:45 ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த தினத்தில் ரெயின்போ ரிவன் நிகழ்ச்சியோட அணிஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல்கள் பூவும் பொட்டும் திரைப்படத்திற்காக தி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இருவருடைய குரலையும், புதிய பூமி திரைப்படத்திற்காக தி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இருவருடைய குரலையும் அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களை கேட்கிருக்கோம்.

0: நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கும் நிறைவு பாடல்களாக தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடலும், உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலும் அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களாக நிறைவு பாடலாக நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: தக்கடதரகடதாம்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். எஸ், மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், உங்கள் சகா பார்த்திபன். 11:01 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். கிழக்கு வாசல் படத்துல இருந்தா பாடல் காத்துட்ருக்கு. பச்சை மலை பூ அப்படிங்கிற பாடல் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுடைய குரலில், இளையராஜா அவங்களுடைய இசையில் பாடல் காத்துட்ருக்கு. கீட்டணிஞ்சிருங்க இசையில ஒடியோ. எஸ், உங்களோட நான் சகா பார்த்திபன்.
4: பச்சை மலை பூ நீ உச்சி மலத்தேன்,

0: எஸ் 11:11 ஆகிட்டிருக்கு. ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் உங்களுக்காக என்ன பாட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிசய பிறவி படத்துலேருந்து மலேசியா வாசுதேவன் அவங்களுடைய குரலில் தான் பாடல் காத்துட்ருக்கு. எஸ் ரைட், உன்னா பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து பாட தோணும் அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டடைஞ்சிருங்க இசையலையோடைய சுனுடு நான் சஹா பார்த்திபன்.
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

எஸ் 11:17 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. ஒன்ன பார்த்த நேரம் அப்படிங்கிற பாட்டு. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். மனோ மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான வரிகளில், இளையராஜா அவங்களுடைய சைடில் தான் பாடல் காத்துட்ருக்கு. கலைஞன் படத்துலேருந்து தில்பர் ஜானா அப்படிங்கிற அந்த பாடல் தான் எடுத்து வச்சுருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க இசையோடு.

இட்ஸ் ரொம்ப அழகான பாடல்ல தில் பரிச்சான் ரொம்ப அழகான பாட்டை கேட்டு முடிச்சிருப்பீங்க. தொடர்ந்து உங்களுக்காக மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் எடுத்து வச்சிருக்க பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாகுல் அமீத் மற்றும் சுனலதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வைரமுத்து. அவங்களுடைய அழகான வரிகளில் ஏராளமான அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. ஸ்ட்ரைட் ஜென்டில்மேன் படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உசிலம்பட்டி பெண்கூட்டி முத்து பேச்சு அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டணிஞ்சிருங்க இசையில எவ்வளோ

எஸ் 11:28 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சுங்க. ஜென்டில்மேன் படத்தில் இருந்து ஒசலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு அப்படிங்கிற பாட்டு. அதோடு உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பாட்டு, எஸ் ரைட், என்ன சமைச்சான் படத்தில் இருந்த பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ஆடியில் செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்ன வருதான் அப்படிங்கிற பாட்டு. சித்ரா உங்களுடைய அழகான குரலில் பாடல் காத்துட்ருக்கேன், கேட்கலாம்னு சொல்லுங்கள். எஸ் ஏலையோட

கேட்டிருக்கு. ரொம்ப அழகான பாடல். நாடியில் செய்தி சொல்லி கேட்டு முடித்தோம் இல்லையா? தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, என் காதலே என் காதலே அப்படிங்கிற பாட்டு தான். டூயட் படத்திலேருந்து காத்துட்ருக்கு எஸ்பிபி அவங்களுடைய குரலை கேட்கலாம். நினைச்சிருங்க இசையிலையோட.

எஸ் என் காதலே என் காதலே என்ன சொல்ல போகிறாய் அப்படின்னு ரொம்ப அழகான பாட்டு கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாட்டு எடுத்து வச்சுருக்கேன் என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்ரா அவங்களுடைய குரலில் தான் பாடல் காத்துட்டுருக்கு. வைரமுத்து அவங்களுடைய அழகானவர்களில் ஏராளமான அவங்களுடைய இசையில் பாம்பே படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை அப்படிங்கிற பாட்டு காத்துட்ருக்கு. கேட்கலாமே சொல்லுங்கள் இசையிலையோடு.

எஸ் 11:46 ஆகிட்டு இருக்கு. பாரதி தமிழ் பண்பலையில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. உன்னி கிருஷ்ணன், அனுராதா, ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் எல்லாம் சேர்ந்து பாடின பாடல். வாலி அவங்களுடைய அழகான உரைகளில், தேவா அவங்களுடைய இசையில தான் பாடல்கள் காத்துட்டு இருக்கு. ஆசை படத்திலிருந்து மீனம்மா, அதிகாலையிலும் அந்த மாலையிலும் வந்து ஞாபகமே அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. கேட்கலாம் முடிஞ்சிருங்க இசையிலோட.

எஸ் 11:53 ஆகிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கும். அதோட முகநூலில் நம்மோட நேரில் இணைஞ்சிருந்தாங்க. அவங்க யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சென்னையப்பன் கவுனம்பாடி சென்னையப்பன் பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அல்லு நகரம்லேருந்து மகாதேவன் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனசுமை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காரு. வீரராகவன் மிகவும் ரசித்தேன் தேனிலா, மனதில் ருசித்தேன் பொன்னிலா, மகிழ்ச்சியில் திளைத்தேன் பிறைநிலா, மந்தமாரதம் உணர்ந்தேன் வெண்ணிலா, மடை திறந்த வெள்ளமாக உணர்ந்தேன் பால்நிலா, மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் எழுச்சி ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா இருந்தது. பர்வதவர்தினி இனிய இரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் உடைத்த கிழக்கு வாசல் படம் வாழ்த்துக்கள்

சொல்லியிருக்காரு. ரங்கராஜன் அதிதிக்கம் இனிய இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் இனிமையான பாடல்கள் அனைத்து மருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பச்சை மலைப்பூ தொடர்ந்து வந்த பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கலீல் அகமது பொன்னேரியிலிருந்து பண்ணியிருக்காரு, சிறப்பாக பண்ணுங்கள், நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அவரும் பாடல் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமழைசிலேருந்து அஸ்வினி நாகராஜன், சென்னியப்பன் அடையாளம் பட்டு அவர் ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முனிராஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. பிரபு தேவி அவங்களும் அவினாசியிலேருந்து பண்ணியிருக்காங்க, திருப்பூர் மாவட்டத்திலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தேவி ஸ்ரீசாய் செல்வகுமார் எம்ஜி கார்டன்லேருந்து இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரமா சாய்பாபா காலனியிலேருந்து முதல் பாடலே முத்தான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தனி பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது, கண்ணால் அணி நேற்றோடு உன்னை காணவில்லை அப்படிங்கிற அந்த மும்பை பாடல் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. பரிவாளக் அப்படின்னு போட்டிருக்காரு, இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்த நாராயண் பேட்டை அரியலூர் மாவட்டத்திலேருந்து பாரிவள்ளல், நான் தாங்க தப்பா படிச்சிட்டேன் சாரி. ராமகிருஷ்ண கோவிந்தராஜன் தொடர்ந்து முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து அடையாளம் பட்டு ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பண்ணைப்புறத்திலேருந்து மணிகண்டன், இவங்க எல்லாருக்காகவும் பாடல்கள் கேட்டோம் இல்லையா, ஸ்ட்ரைட் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற அதிகப்படியான நம்பிக்கையோட நான் உங்களுக்காக நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் கிருஷ்ணராஜ் மற்றும் தேவா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் காதல் கோட்டை படத்திலிருந்து தான் பாடல் காத்துட்ருக்கு. வெள்ளேரிக்கா பிஞ்சு வெள்ளேரிக்கா அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன், கேட்டு நினச்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஹா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

அதை கட்டுமா நான் இதமாக நெஞ்சணையோ இல்லை பஞ்சணையோ, நெஞ்சணையோ இல்லை பஞ்சணையோ, துயில் கொள்ள வேண்டும் சுக

கண்களும் கவி பாடுதே, தண்ணி மத்த கபதனிதக கண்களும் கவி பாடுதே, தாதா தனிதா தனிதா கதா தனிதா தனிதா கண்களும் கவி பாடுதே, மரத மரத கதனி கதத தனித நிதமா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

பாடாதோ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

உக்குப்பூவாதி மஞ்சம் ஒன்று பொண்ணுக்கு பொன்னால நெஞ்சம் இன்று பூவுக்கு பூவாதி மஞ்சம் ஒன்று பொண்ணுக்கு பொன்னால நெஞ்சம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

விவத் பாரதி தமிழ் பண்பலின் 2.3 நேரம் தற்போது சரியாக 4:01 கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது திரையிசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக தோடி ராகம் திரைப்படத்திற்காக செந்தமிழ் என துவங்கும் பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.

திரையிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக தெய்வ திருமங்களால் திரைப்படத்திற்காக பி. சுஷிலா அவர்கள் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நேரம் 4:10. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று அபிராமம் ஸ்ரீ கணேசன் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்கலாம்.
2: மதுரை கே ரத்னகிரி அவர்கள் தவில்.
1: பரிதான மிச்சிதே பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை. பிலஹரி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அபிராமம் ஸ்ரீ கணேசன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஆபீரி ராகத்தில் அமைந்த

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் அபிராமம் கணேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: மதுரை கே ரத்னகிரி அவர்கள் தபல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம், சூளமங்கலம் சகோதரிகள் குரலில்.

0: 5:30 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக லலிதா திருஸ்ராதி கேட்கலாம், சிவானந்தா விஜயலட்சுமி அவர்கள் குரலில்.
1: ஓம் சகுங்குமவிலேபன அழிக சுந்தி கஸ்தூரி.